நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 21 நாள், 2026 வருடம் ஜூன் மாதம் 4 தேதி வியாழக்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 45 நொடி.

0: பிரித்தாளும் மனநோயை ஒருவன் விட்டுவிடுவது அவனுக்கு அழியாத குற்றமற்ற புகழை தரும். குறள் எண் 853, அதிகாரம் இகல்.
1: இகலென்னும் எவ்வனோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும்.
0: பிரித்தாளும் மனநோயை ஒருவன் விட்டுவிடுவது அவனுக்கு அழியாத குற்றமற்ற புகழை தரும். குறள் எண் 853, அதிகாரம் இகல்.
2: குறள் முதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை ஈரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் திரை இசை, தொடர்ந்து தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், இடம்பெறுவது 4ஆம் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலம், குறைந்து வரும் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம், ஆர். வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி குறித்த பொதுமக்களின் நினைவலைகள் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 9:00 அரங்கிசை, கொல்கத்தா கே. விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி. ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எம் ஏ. அபிநயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி. வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, இதில் நம் விருந்தினர் பெண்கள் அன்றும் இன்றும் உரை வழங்குபவர் பேராசிரியர் புவனேஸ்வரி அவர்கள். அடுத்து மனம் மலரட்டும், பதின்பருவ குழந்தைகளின் மனநலை பற்றிய உரை வழங்குபவர் மனநல ஆலோசகர் SMC ரோகிணி அவர்கள். தொடர்ந்து அறுசுவை அரங்கம், சமையல் குறிப்புகள் வழங்குபவர் ஃப்ளோரன்ஸ் துரை அவர்கள். அடுத்து நலம் நம் கைகளில், மருத்துவ குறிப்புகள் வழங்குபவர் திலகுவதி அவர்கள். நிறைவாக நாளும் அறிவோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்பு தகவல்கள் வழங்குபவர் வழக்கறிஞர் ஸ்வர்ணலதா அவர்கள். 2:15 திரைகானம். 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 திரைகானம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி. ராஜா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள், சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்திச்சுடர். 9:30 நாடகமலர், அலையும் ஆசைகள் நாடகம், எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், நடிப்பு பி. ராமன், SS சுந்தர்ராஜன், வி. சசிகுமார், எஸ். ஜெயந்தி, ஆர். கீதா ஆகியோர், அமைப்பு KR ஜெய்கணேஷ், எம். ரமேஷ் ஆகியோர். 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை பாடல், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

0: காலை 6 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூர் இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில்

0: மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தகேரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களை 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று 11:02 உங்களுடன் ரெயின்போ பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இடம்பெறும். 12 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். 12:05 ஹை ஸ்நேகிதியே. பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். இதில் உலக பெற்றோர்கள் தினத்தையொட்டி பெற்றோர்கள் எவ்வாறு மனநல ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் என்பது குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் எஸ் ஜனனி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 100.1 எஃப்எம் கோல்டில் காலை 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, 11:30 மல்லைப்புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் யோகாபியாசம் தொடர்ந்து வி ஜெயலட்சுமி வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 1:10 இசை மலர் அலமேலு மணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. மாலை 5:00 அரங்கிசை, இதில் ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீணை இசை இடம்பெறும். பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், இதில் வாய்ஸஸ் ஃபார் டுமாரோ வேர்ல்ட் என்வாயன்மெண்ட் டே பி கோ நிலவன் வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் என் எம் அதித்தி மீரா, மியூசிக்கல் டேலண்ட் ஆர் வசுப்பிரதாவின் பாட்டு ஈட் ரைட் ஸ்டே பிரைட் எஸ் கிரிஷா ஸ்ரீ வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல். 11:10 அரசின் 12 நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதில் பங்கேற்பவர் மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் அவர்கள். 11:45 திரைகாணம். இவையாவும் 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில்.

இல்லை. நம்முடைய பேச்சிலும் தான் வெளிப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் சொற்களும் பேச்சும் தான் நமக்கு இசைவான சூழலை ஏற்படுத்துகின்றது. நல்ல உரையாடலுக்கும் பேச்சிற்கும் கவனித்தல் தான் மிக மிக முக்கியமானது. பேசுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். எதிரே உள்ளவர் என்ன சொல்ல வருகிறார் என கவனிக்காமல் பேசப்படும் பேச்சும் பயன்படுத்தும் சொற்களும் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றது. ஒருவருடைய

0: அவரை கவனிக்காமல் வேறு எங்கோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் மயில் வந்து ஆடினால் கூட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என உரையாடல் கலையில் பாடமாக நடத்துவார்கள். விழிச்சொல்லோடு பேசுவதுதான் இந்திய மரபு. சொல்லுங்க என்று சொல்வதை விட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அண்ணா என்று பேசுவதுதான் உரையாடலில் சிறந்த மரபு. எதிரே உள்ளவர் பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்புதான் நம் உரையாடலை தொடங்க வேண்டும். பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம் உள்ளே உள்ள அகங்காரத்தையும் காட்டுகின்றன, பணிவையும் காட்டுகின்றன. உதாரணமாக, ஒரு விஷயம் குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்வது சாதாரணமான பேச்சு. எனக்கே தெரியாது என்பது நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக உரையாடல் கலை நிபுணர்கள் கூறுகின்றன. எனக்கே தெரியுதே என கூறுவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல் நாம் பெற்றோர்களுடன் இருந்து வருகிறோம். பெற்றோர்கள் முதுமை அடைந்தவுடன் அவர்களுடன் இருக்கும் நடுத்தர வயதினர் பலர் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என கூறுகின்றனர். இந்த சொற்றொடரை நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என்று சொல்வதை விட அப்பா அம்மாவுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதுதான் நம்முடைய நயத்தக்க நற்பண்பை காட்டும். பேச்சில் கூட வன்முறை வந்துவிடக் கூடாது என்பதற்காக காய்கறியை நறுக்குகிறேன், வெட்டுறேன், அறிகிறேன் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் காய்கறியை திருத்துகிறேன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கின்றனர். உரையாடல் கலையில் நாம் நம்முடைய குரலை உயர்த்தி பேசுதலும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். நாம் பேசுவது உண்மையாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக, வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம் எனக்கு அந்த காலத்துல 3 துறைகளிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்தது என கூறும் பெரியவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குழந்தை இல்லாத தம்பதியரிடம் தன் குழந்தையின் அறிவையும் சேட்டைகளையும் விலாவாரியாக கூறும் பலர் நன்கு படித்தவர்களாகத்தான் உள்ளனர். மொத்தத்தில் நம்முடைய உரையாடல் என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும், இசைவானதாக இருக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். உரையாடுவோம், உறவை வளர்ப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகாநதி சோபனா பாடியுள்ள பாடல்.

தன்னழகு கீழில்ல தனி அழகு சிறந்திருக்கும் மன்னவனின் சந்நிதியில் மற்றதெல்லாம் மறந்திருக்கும் மன்னவனின் சந்நிதியில் மற்றதெல்லாம் மறந்திருக்கும் கண்டவர்தம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648, 044-249-8648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. agnchn1@gmail.com.

0: நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவராண்டு 2057 வைகாசி திங்கள் 21 வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்

0: பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். ஒரு கிலோ விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50%-க்கு குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: நம்ம என்ன ஃபீட் பண்றோம் அப்படின்றது தான் அந்த பாடி லாங் லாஸ்டிங் அப்படின்ற நிலையை அடையும். அதுக்கான ஈல்டு அது கொடுக்க முடியும், விகர் கொடுக்க முடியும். அப்போது நம்ம ஃபுட்டை தான் நாம் வந்து என்ன பண்ணணும்னா இன்புட் டு அவர் பாடி, டு அவர் லைஃப் ஸ்டைல், ஆர் வி ஆர் ஃபீலிங் அப் அவர் பாடி. நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருள், ஃபியூல் அப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை கொடுக்கணும். அப்போ நம்ம ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா கவனமாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு வேணுன்ற சத்துக்களை உடல் எடுத்து நம்மளை தன்னைத்தானே அது புதுப்பிச்சு நோயில்லா ஒரு வாழ்வை வாழ முடியும்.
0: உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர்பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான

0: கழிவுகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா?
3: இல்லையே.
2: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: ஆகாஷ்வாணி, இனி தொடர்வது மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோக கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள 1வது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து,

0: இத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப்பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5 வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 2 சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில்

0: இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் நேர்களினி கேட்க இருப்பது.

0: சூழல் அறிவோம்.
1: அதிகரித்து வரும் உலக மக்கள் தொகையின் உணவுத் தேவையை ஈடு செய்வதற்காக விளைச்சலை அதிகரிக்கும் நோக்குடன் செயற்கை உரங்கள் அல்லது வேதி வளமாகிகள் பயன்படுத்தப்படுகின்றன. வேதி வளமாகிகள் தாவர வளர்ச்சிக்கு தேவையான மூலகங்களை கொண்டிருக்கும். தாவரங்களின் வளர்ச்சிக்கு அவசியமான எல்லைப்படுத்தும் முதன்மை மூலகங்களாக கருதப்படும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் கொண்ட வேதி வளமாக்கிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக யூரியா, அமோனியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் ஆகும். நிலப்பரப்பின் மூன்றில் ஒரு பங்கில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகிறது. விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு 77 கிலோகிராமிலும் அதிகமான வளமாக்கிகளை பயன்படுத்துகின்றனர். இது ஏனைய நாடுகளில் பயன்படுத்தப்படும் வளமாக்கிகளின் அளவிலும் ஒப்பிடுகையில் 2 முதல் 8 மடங்கு

0: அதிகம். வேதி வளமாக்கிகள் விளைச்சலை அதிகரித்தாலும் காலப்போக்கில் சூழல் தொகுதியில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இதன் காரணமாக மண்ணின் இயற்கை தன்மை அல்லது கட்டமைப்பு பாதிக்கப்படுவதால் மண்ணின் வளம் குன்றும். செறிவான பயிர் செய்கை மேற்கொள்ளப்படும் இடங்களில் மேற்பரப்பு நீர், நிலத்தடி நீர் என்பன பாதிப்படையும். உரிய நேரத்தில் மாத்திரம் வளமாக்கிகளை பயன்படுத்துதல் அல்லது அவற்றின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் சரியான முறையாகும். இயற்கை சூழலில் உயர் விளைச்சலை தரக்கூடிய பயிரினங்களை அறிமுகம் செய்தல், ஓரின பயிர் செய்கைக்கு பதிலாக பல்லின பயிர் செய்கை அல்லது சுழற்சி முறை பயிர் செய்கையை மேற்கொள்ளுதல், விவசாய வளமாக்கிகளின் தீமையான விளைவுகளை விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் வேதி வளமாக்கிகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதகமான விளைவுகளை கட்டுப்படுத்தலாம்.
1: இடம்பெற்றது சூழல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.4°C, குறைந்த அளவு வெப்பநிலை 30.2°C, பதிவான ஈரப்பதம் 64%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.3°C, குறைந்த அளவு வெப்பநிலை 30.4°C, பதிவான ஈரப்பதம் 60%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டியும் நிலவக்கூடும். தமிழ்நாடு கடலோர வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா, குமரி பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 km வேகத்திலும், இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். ஆதலால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்க இருப்பது. புத்தம் புது காலை.

கிடைக்காத ஒன்றுக்காக நமக்கு கிடைத்த பொக்கிஷங்களை ஒருபோதும் தொலைத்து விடாதீர்கள். கிடைக்காத ஒன்றுக்காக நமக்கு கிடைத்த பொக்கிஷங்களை ஒருபோதும் தொலைத்து விடாதீர்கள் என்ற இந்த இனிய சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புதுக்காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில்

0: உயிரை உனக்காக படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினருடன் பாடிய பாடலை கேட்டோம். நேர்களே, 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பிபிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.
1: கருப்பு வெள்ளை காலத்து இசை தட்டு முதல்
2: இன்றைய பாட்காஸ்ட் வரை
1: 90 ஆண்டுகளாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த வானொலி,
2: செய்திகள், நாடகங்கள் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள். வானொலியின் 90வது ஆண்டு விழா. பழைய நினைவுகளுடன் ஓர் புதிய பயணம்.
1: கேளுங்கள், கொண்டாடுங்கள்.
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
4: மகாபாரதத்தில் வரும் கர்ணன் ஈகையாலும் வாகையாலும் யாருக்கும் தனக்கு நிகரில்லாதவன். தன்பால் வந்தவர் எவர்க்கும் வாரிக் கொடுத்து வாழ்ந்ததால் உயர்ந்த கொடைவள்ளல் என்று உலகம் புகழ்ந்து வர இவன் ஒளிபெற்று திகழ்ந்தான். பிறக்கும் போதே கவசம் குண்டலம் என்னும் 2 தெய்வீக அணிகள் சூரிய பகவானால் இவனிடம் தெய்வீகமாக இணைந்திருந்தன. அதனால் இவனை யாராலும் வெல்ல முடியாது. பஞ்சபாண்டவர்களுக்கு உதவியாக இருந்த கண்ணபெருமான் பாண்டவர்களை பாதுகாக்க கருதி அந்த அணிகளை கர்ணனிடமிருந்து கவர்ந்து கொள்ள விரும்பினான். இந்திரனை அழைத்து, நீ கர்ணனிடமிருந்து தெய்வீக அணிகலன்களான கவசகுண்டலத்தை வாங்கி வர வேண்டும் என்று ஏவினான். இந்திரன் ஒரு ஞான முனிவன் போல வடிவம் பூண்டு கர்ணனின் அரண்மனைக்கு வந்து அவனது கவசகுண்டலங்களை தானமாக கேட்டான். உடனே மறுப்பேதும் சொல்லாமல் தனது உடலோடு ஒட்டியிருந்த தெய்வீக கவசத்தை வாளால் அறுத்து இரத்தம் சொட்டச் சொட்ட முனிவனிடம் தர முற்பட்ட போது வானில் ஓர் அசரீரி கேட்டது. வந்துள்ளவன் வஞ்சகமான இந்திரன், மாயக் கண்ணன் ஏவலால் வந்துள்ளான். நீ உன்னுடைய கவச குண்டலங்களை அவனுக்கு தானமாக கொடுத்தால் உனக்கு பல சரிவுகள் உண்டாகும், கொடுக்காதே என்றது அக்குரலொளி. அவ்வுரையைக் கேட்டும் கர்ணன் இந்திரனுக்கு அவற்றை அளித்தான். இந்திரனே வியந்து போனான். கண்ணபெருமானும்

தேவர்கோனிடம் கர்ணனை மேன்மையாக வியந்து கொண்டான். ஈவிலா புன்செல்வர் ஈயார் வன்மையாளனம் ஆறுயிராயினும் மாற்றலர் கேட்பினும் மறாரே என்பது பாரதம். கர்ணனுடைய வன்மையை கொடைத்தன்மையை விண்ணுலகோரும் மண்ணுலகோரும் வியந்து புகழ்ந்துள்ளனர். பாரதப்போரின் 17 தனது தேர்ச்சக்கரம் பூமியில் புதையுண்டதை அறிந்த கர்ணன் அச்சக்கரத்தை மீட்க முயலும்போது கண்ணன் அர்ஜுனனை அவன் மேல் அம்பெய்த கூறினான். பகைவன் ஆயுதம் ஏந்த வழியில்லாத நேரத்தில் இப்படி சொல்கிறாயே கண்ணா என்று அர்ஜுனன் கூறுகிறான். துரியோதனனை அழிக்க இதோர் சூழ்ச்சி, சொல்கிறபடி செய் என்று கண்ணன் ஆணையிட அர்ஜுனன் அம்பெய்து கர்ணனை வீழ்த்துகிறான். அப்போது மாயகிருஷ்ணன் ஒரு தவ முனிவன் போல் வேடமிட்டு வந்து அவன் முன் நின்று, கர்ணா, கேட்பவர்க்கு கேட்டவண்ணம் நீ தருகின்றாய் என்று கேள்விப்பட்டேன். வறுமையால் வாடலுற்றேன். இயைந்தது ஒன்றை எனக்கு

0: வீழ்த்துகிறான். அப்போது மாயக்கிருஷ்ணன் ஒரு தவ முனிவன் போல் வேடமிட்டு வந்து அவன் முன் நின்று, கர்ணா, கேட்பவர்க்கு கேட்டவண்ணம் நீ தருகின்றாய் என்று கேள்விப்பட்டேன். வறுமையால் வாடலுற்றேன். இயைந்தது ஒன்றை எனக்கு இக்கணம் தருவாயா என்றான். தளர்ந்த நிலையில், நன்று நன்று, யான் தர தகுபொருளை நீயே சொல்லுக என்று கேட்கவும், வேடமிட்டு வந்த கிருஷ்ணன், நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக என்றான். கர்ணன் தளர்ந்த குரலில் தன் மார்பில் பாய்ந்திருந்த அம்பை பிடுங்கி அதன் வழிவரும் குருதியை கையில் ஏந்தி ஆவியோ நிலையில் கலங்கியது. யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன் வேண்டும் பொருளமெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால் ஓய்விலாது யான்சை புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க நீ என்று உனக்கு பூவில் வாழ் அயனும் நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ? குருதியை தண்ணீராக பாவித்து தானமாக புண்ணியம் எல்லாவற்றையும் அளிக்கின்றான். நம் கண்கள் குளமாகின்றன. மாயக்கிருஷ்ணனும் கண்ணீர் மல்கி தன் உண்மை உருவத்தை காட்டினான். கண்டதும் உண்மை தெரிந்து கொண்டு உயிரணைய தோழன் துரியோதனனுக்காக செஞ்சோற்று கடன் கழித்தேன். இந்திரனுக்கு கவச குண்டலம் அளித்தேன். யான் பெற்ற நல்வினை பேற்ற எல்லாம் உனக்கே தந்தேன். கிருஷ்ணா, செங்கன் திருமாலே, எனது மாதவத்தால் உனது வாண்பற்ற நதி கமழ்தால் வணங்கப் பெற்றேன். மதிபற்ற திருகுளத்தால் மதிக்கப் பெற்றேன். தேன்பற்ற துழாய் அலங்கள் கலபமார்பும் திருப்புயமும் தைவந்து தீண்டப் பெற்றேன். ஊன் பெற்ற பகழியினால் அழிந்து விழுந்தும் உணர்வுடன் நின் சிறுநாமம் உரைக்கப் பெற்றேன். யான் பெற்ற பெருந்தவப் பேறு என்னையன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே என்று சொல்லிக்கொண்டே கண்ணபெருமானின் திருவடிகளில் பணிகின்ற போதே கர்ணனின் உயிர் பிரிகின்றது. வில்லிபுத்தூரார் காட்சியாக்களித்துள்ள கவிதை திறமும் என்னாலும் கர்ணனின் குடையழகும் உலகு வாழும் வரை வாழும் என்பது உண்மையல்லவா?
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகள் தொடர்வது. தமிழில் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகஸுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு

0: உள்ளவர். பீகார் தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரிதபிரதா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவக்குமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1,725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்த அவர், இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுக்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும்

0: வாகையில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னார்டிஸ் வாசாமி இணையை வென்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யு லீயை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25, 10:00. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நம்ம உடல்ல சர்க்கரையினுடைய மெட்டபாலிசம்ல ஏற்படுற ஒரு குறைபாடுனால வர்றது. இதை டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவாங்க. நம்ம உடலின் பெரிய சுரப்பி உறுப்பான பான்க்ரியாஸ்ல தான் இன்சுலின் சுரக்குது. அந்த இன்சுலின் செக்ரீஷன்ல ஏற்படுற அப்நார்மலான மாற்றங்கள் தான் சர்க்கரை வியாதிக்கான ஒரு முக்கிய காரணம். நாம சாப்பிடுற உணவோட தன்மைக்கு ஏற்பதான் இன்சுலின் சுரக்கும். இப்ப நாம ஒரு உணவு சாப்பிட போறோம்னா அந்த உணவை பார்த்த உடனேயே அதனோட மனத்தை உணர்ந்த உடனேயே நம்மளோட மூளை வயிற்று உறுப்புகளுக்கு கட்டளையிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சாப்பாடு வருது, இதுக்கு ஏத்த மாதிரியான கேஸ்ட்ரிக் ஜூசஸ் நம்ம உடல் உறுப்புகள் சுரக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆர்டரை பின்பற்றி தான் இந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸ் இன்சுலின்லாம் பான்க்ரியா சுரக்க ஆரம்பிக்கும். சோ யோகாவினுடைய பார்வையில சர்க்கரை வியாதிக்கு 2 விதமான காரணங்கள் முன்வைக்கப்படுது. முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டயட்ரி அபியூஸ், தவறான உணவு மற்றும் வாழ்வியல் நடைமுறையை பின்பற்றுவது. அதிகப்படியா உணவு எடுத்துக்கிறது, இனிப்பு, கொழுப்பு, கார்போஹைட்ரேட்ஸ், நார் சத்து சுத்தமா இல்லாம நேரம் கேட்ட நேரத்துல சாப்பிடுறது, இந்த பிரெட், பிஸ்கெட்ஸ், மைதா ஆயில், ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், சோ இந்த காம்பினேஷன்ல இருக்கிற உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது, உடலுக்கு தேவையான உழைப்பு கொடுக்காம எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யாம இருக்கிறது, ரொம்பவே ஒரு ஸ்லக்கிஷான லைஃப் ஸ்டைல் இருக்கிறது. 2வது காரணம்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் டிரான்ஸ்பர், அப்பா அம்மாவுக்கு இருந்து அதன் மூலமா பிள்ளைங்களுக்கு வருது. ஆஃப்டர் சர்ஜரி ரியாக்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தமும் உடல்ல சக்கரை நோய் உண்டாக ஒரு காரணமா இருக்குது. சாதாரணமா பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன்ஸ் தான் முதல்ல வரும். ஆனா சக்கரை நோய், உடல் பருமன், வாத நோய், கர்ப்பப்பை கோளாறுகள் இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே நாம சரியான லைஃப் ஸ்டைல் பின்பற்றினா இந்த நோய்கள் வராமலோ இல்ல தாமதப்படுத்தவோ முடியும். அதனாலதான் நாம நேரடியா செய்யற தவற சுட்டி காட்டும் விதமா நம்ம லைஃப் ஸ்டைல்

0: தவறுகளை முன்னிலைப்படுத்துறாங்க. நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் ஆரம்ப காலத்துல தெரியாது. குறிப்பிட்ட அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான தாகம், அதிகப்படியான சிறுநீர் கழிக்கணும்ன்ற ஒரு தூண்டுதல், ஸ்கின்ல எரிச்சல், ரேஷஸ், அரிப்பு, அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், பார்வை திறன்ல சில மாற்றங்கள், கொஞ்சம் பிளர்டா விஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சுட்டு நாம வந்து முன்னெச்சரிக்கையா சர்க்கரைக்கான டெஸ்ட் எடுத்து பாக்குறது ஒரு நல்ல அறிகுறி. யோகால இதற்கான தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து முறையான உணவு பழக்கம் தான். உணவுல நார் சத்துக்கள் இருக்கிறது, நேரத்துக்கு சாப்பிடுறது, நமக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு அது பிரகாரமா உணவை எடுத்துக்கிறது மூலயமா சர்க்கரை நோய்க்கான தீர்வை நம்மளால கொண்டு வர முடியும். அதன் பிறகு உடற்பயிற்சி, எந்தெந்த பாகத்துக்கு என்ன விதமான எனர்ஜி தேவைப்படுது, அங்க ஆல்ரெடி எந்த விதமான கழிவு தேங்கி இருக்கு, முதல்ல அந்த கழிவுகளை வெளியேற்ற வேலையை பார்க்கும். அதுக்கப்புறமா அங்க தேவையான எனர்ஜிய தூண்டிவிடும். அந்த எனர்ஜி தூண்டி விடுறதன் மூலயமா அங்க சர்க்குலேஷனை அதிகரிக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இப்ப படிப்படியா வந்து பயிற்சியில தாடாசனா, திரியக்க தாடாசனா, அப்புறம் ட்விஸ்டிங் போசஸ் எல்லாம் வந்து சர்க்கரை நோய்க்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வக்ராசனா, அர்த்த மச்சேந்திராசனா, மரிச்சயாசனா, பட்சி மோத்தாசனா, இது போன்ற பயிற்சிகளை பண்ணும்போது, ட்விஸ்டிங் போசஸ் எல்லாம் பண்ணும்போது லிவர் மற்றும் பான்க்ரியாஸ்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை முழுமையா வெளியேற்றும். அடுத்து பாத்தீங்கன்னா, சூரிய நமஸ்கார ஏழு சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தி நிறைந்த சூரிய நமஸ்கார பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை உடல்ல உண்டு பண்ணும். அதுக்கப்புறமா நாடி சோதனை பிராணயாமா, உட்யான பந்தா. உட்யான பந்தா பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி வயிற்றுல எதுவும் கேஸ்ட்ரிட்டிஸோ இல்லனா வந்து அசிடிக் பிரச்சனையோ இல்லன்றத உறுதிப்படுத்த, அதுக்கப்புறமா வந்துட்டு உட்யான பந்த பயிற்சியுமே வந்து சர்க்கரை நோய்க்கு ஒரு நல்ல பலனை தரும். அப்புறம் யோக நித்ரா, யோக நித்ரா வந்துட்டு நம்மளுடைய ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் வந்துட்டு ரெஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. உடம்புல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் முழுமையா சூரிய நமஸ்கார பயிற்சி மூலியமாகவும் இந்த ட்விஸ்டிங் போசஸ் மூலியமாகவும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த ரெஜெனரேஷனுக்கு யோக நித்ரா பயிற்சி, மெடிடேஷன், இது போன்ற பயிற்சிகளை நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலனையும் தீர்வையும் யோகா சர்க்கரை வியாதிக்கு கொடுக்கும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் இப்பொழுது 7:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஆள் இருந்தார், அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயை திறக்கிறதில்ல. அவருக்கு ரெண்டு சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார். குருக்கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறார். அங்கங்கே பார்க்குறார். வந்தவர் இதை கவனித்தார். ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டுது, இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம், என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார். ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார். இப்படியே போனால் இவர் வந்து கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரித்து காட்டினார். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன்னார். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமாக சொல்கிறார். உங்கள் குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன். அவர் மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன். கண்ணை மூடிக்கிட்டார். கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது.

0: அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன். கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத தன்னுடைய இருகை விரித்து உணர்த்தினார். எவ்வளோ பெரிய மகான் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்ல. அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி செய்கைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: நம்ம என்ன ஃபீடு பண்றோம் அப்படின்றது தான் அந்த பாடி லாங் லாஸ்டிங் அப்படின்ற நிலையை அடையும். அதுக்கான ஈல்டு அது கொடுக்க முடியும், விகர் கொடுக்க முடியும். அப்போ நம்ம ஃபுட்டை தான் நாம வந்து என்ன பண்ணோம்னா, இன்புட் டு அவர் பாடி, டு அவர் லைஃப் ஸ்டைல், ஆர் வி ஆர் ஃபீலிங் அப் அவர் பாடி. நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருள், ஃபியூல் அப் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை கொடுக்கணும். அப்போ நம்ம ஒன்றும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா, கவனமா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு வேணுன்ற சத்துக்களை உடல் எடுத்து நம்மளை தன்னைத்தானே அது புதுப்பிச்சு நோயில்லா ஒரு வாழ்வை வாழ முடியும்.
4: உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களின் கருத்துக்கள்.
2: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: புத்தம் புது காலையில் இனி பாரிஜாதம் படத்திற்காக ஹரிச்சரண் ஸ்ருதி பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: நேரம் இப்பொழுது 7:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை.

குழலின் இசையை விடவும் யாழின் இசையை விடவும் இனிமையானது குழந்தைகளின் சொற்கள் என்கிறார் வள்ளுவர். ஆனால் அந்த குழந்தைகளின் மீதும் வன்முறை தாக்குதல் நடத்தப்படுகின்றது, வருத்தத்திற்குரியது. அதற்காகத்தான் வன் தாக்குதலால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கான சர்வதேச தினமாக ஜூன் 4 கடைபிடிக்கப்படுகின்றது. இதற்காகத்தான் 1982 ஐநா சபையின் பொது அவை அவசரமாக ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டி ஜூன் 4 அன்று வன் தாக்குதலால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கான சர்வதேச தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உடலளவிலும் மனதளவிலும் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதே இதன் முக்கிய நோக்கம். மேலும் குழந்தைகளை சுதந்திரத்துடனும் கண்ணியத்துடனும் நடத்துதல் மற்றும் பாதுகாப்பான சூழ்நிலையில் குழந்தைகளை வளர்த்தல் ஆகியன ஆகும். உலகளவில் 250,000 குழந்தை வீரர்கள் போராட்டக் களத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்பது கொடுமை. பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் உட்படுத்தப்படுகின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திடத்தான் உலகளவில் இன்றைய தினத்தில் குழந்தைகள் நலனிற்காக பல அமைப்புகள் ஊர்வலம் மற்றும் பிரச்சாரத்தினை நடத்துகின்றன. அவ்வாறு நடத்துவதால் வரும் நன்மை நல்ல விழிப்புணர்வு

விழிப்புணர்வு அல்லவா? ஐநா சபை 98% குழந்தைகள் வீடுகளில் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக கூறுகின்றது. 18 வயதிற்குட்பட்ட 150 மில்லியன் பெண் குழந்தைகளும் 73 மில்லியன் ஆண் குழந்தைகளும் ஏதோ ஒரு விதத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் என்பது எத்தகைய கொடுமையான விஷயம்! இன்னும் பல நாடுகளில் குழந்தைகளை அடித்தும் திட்டியும் மட்டுமே திருத்த முடியும் என்று பெரும்பாலான பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்புகின்றனர். அது மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பினை அக்குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் என்று உளவியல் அறிஞர்கள் கருதுகின்றனர். எனவே நாம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்து நிறுத்திட அனைவரும் ஒன்றுபடுவோம்.

உங்கள் கவனத்திற்கு இதுவரை வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்டோம்.

0: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
1: பேசுகின்றேன்.
0: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை. அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் எந்நாளும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது? 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே இருக்கும்.
2: நேரம் இப்பொழுது 7:45:35. புத்தம் புது காலையில் இனி
3: நகர்வலம். குறைந்து வரும் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம். தமிழகத்தில் குறைந்து வரும் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம். பல்வேறு காரணங்களால் பிறந்து 12 மாதங்கள் ஆவதற்குள் பல பச்சிளம் குழந்தைகள் மரணம் அடைந்து விடுகின்றன. பெற்றோருக்கு இது அளிக்கும் துயரம் தாங்க முடியாத ஒன்று. அதே சமயம் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நாம் வலுவான சந்ததியினரை வளர்த்தெடுக்க தவறிவிட்டோம், அவர்களுக்கு தேவையான சுகாதாரத்தை வழங்க தவறிவிட்டோம் என்பதற்கான அடையாளமாகவும் இந்த இறப்புகளை பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்ட தரவுகளின்படி தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது. 2023 1000 பச்சிளம் குழந்தைகளில் 12 குழந்தைகள் மரணமடைந்தன. ஆனால் 2024 அது 11 குழந்தைகளாக குறைந்துள்ளது. தேசிய அளவிலான இந்த ஆய்வில் முதலிடத்தில் இருப்பது நமது அண்டை மாநிலமான கேரளம்தான். அங்கே 2024 பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் 8. அதாவது 1000 குழந்தைகள் பிறந்தால் அதில் முதல் 12 மாதங்களுக்குள்ளேயே இயற்கை எய்தும் குழந்தைகளின் எண்ணிக்கை 8 மட்டுமே. தமிழகத்தில் இந்த மொத்த எண்ணிக்கை 12 குறைந்துள்ளது. ஊரக பகுதிகளில் இந்த எண்ணிக்கை இன்னும் 12 இருக்கிறது. ஆனால் நகர பகுதிகளில் இந்த எண்ணிக்கை 1000 குறைந்துள்ளது. அதனால்தான் சராசரி 11 இருக்கிறது. 2023 பச்சிளம் குழந்தைகளின்

0: மரண விகிதம் 12 இருந்தபோது ஊரக பகுதிகளில் இதன் விகிதம் 13 நகர்பகுதிகளில் 11 இருந்துள்ளது. இந்த விவரங்களை ஏன் இவ்வளவு கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். இந்த குழந்தைகள்தான் நாளைக்கு வளர்ந்து தமிழகத்தின் பொருளாதாரத்தையும் தொழில் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் உழைக்கும் கரங்களாக, சிந்தனை முதல்வர்களாக திகழப்போகிறார்கள். அவர்களை சிறு வயதிலேயே இயற்கைக்கு வாரி கொடுப்பது என்பது பெற்றோரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் நலனையே பாதிக்கக்கூடும். இன்னொரு விஷயத்தையும் இங்கே கவனிக்க வேண்டும். தமிழகத்தின் ஒட்டுமொத்த பிறப்பு விகிதம் என்பதோடு இந்த பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 2023 தமிழகத்தில் தோராயமாக 9,02,306 குழந்தைகள் பிறந்தன. 2024 8,42,412 குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளன. அதாவது மொத்தத்தில் 6.6% சரிவு ஏற்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டால் 2020 முதல் 2023 வரை ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகளின் பிறப்பு 900,000 என்ற எண்ணிக்கையை தாண்டியே இருந்துள்ளது. முதன்முறையாக 2024 பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 800,000 வந்துள்ளது. இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். 2024 பிறந்த 8,42,412 குழந்தைகளில் 4,37,423 குழந்தைகள் ஆண் குழந்தைகள், 4,10,289 குழந்தைகள் பெண் குழந்தைகள். மக்கள் தொகை மாற்று வரம்பு என்று இதனை சொல்வார்கள். ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு பெண் தன் வாழ்நாளில் சராசரியாக 2.1 குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். இதுவே உலகளாவிய மாற்று வரம்பாக கருதப்படுகிறது. 8 கோடி பேர் கொண்ட தமிழகத்தில் 2023 ஒப்பிடும்போது 2024 800 பேர் குறைவாக மரணம் அடைந்துள்ளனர் என்று இதற்கு அர்த்தம். பச்சிளம் குழந்தைகள் மற்றும் பொதுவான மரண விகிதம் சரிந்துள்ளதற்கு தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு அரசு திட்டங்கள் தான் முக்கியமான காரணம். இங்கே மருத்துவமனைகள் அதிகரித்துள்ளன. அவசரகால சிகிச்சை முறைகள் பெருகியுள்ளன. மருத்துவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நவீன மற்றும் உடனடி சிகிச்சை முறைகள் வளர்ந்துள்ளன. ஊட்டச்சத்து மிக்க உணவு பெருகியிருக்கிறது. குழந்தைகளையும் முதியோர்களையும் பார்த்துக் கொள்வதற்கான தனித்தனி துறைகள் உருவாகி தனிப்பட்ட கவனம் கொடுக்கப்படுவதால் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சமூகத்தில் ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு முக்கியமான பங்கை வகிக்கிறது. பச்சிளம் குழந்தைகளுக்கு என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டியே தாய்மார்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கேற்ப அவர்கள் முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசிகள் போட்டுக் கொள்கிறார்கள், குழந்தைகளுக்கும் போடுகிறார்கள். எத்தகைய இடர் வந்தாலும் கை வைத்தியம் போன்றவற்றை நம்பாமல் உடனடியாக நவீன மருத்துவ சிகிச்சைகளை நோக்கி நகர்கிறார்கள். தமிழகத்தில் பெருகி வரும் கல்வி அறிவும் ஞானமும் தான் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைவதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் அது மிக இல்லை.
1: குறைந்து வரும் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம். எழுதியவர் ஆர். வெங்கடேஷ். வாசித்தவர் டாக்டர் எஸ். மிகலை.
2: இடம்பெற்றது நகர்வலம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: நேரம் 7:55 நொடி. புத்தம்புது காலையில் இனி
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள அரவிந்தன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சொலவடைக்கு உதாரண புருஷர்களா வாழ்ந்தவர்கள் நாம. ஆனா இப்போ எல்லாமே தலையீழா மாறி போயிடுச்சு. மேலை நாட்டு கலாச்சாரம் என்ற பேர்ல அவர்கள் பயன்படுத்துற உணவு வகைகளை, உணவு பண்டங்களை நாமளும் பின்பற்ற ஆரம்பிச்சோம், சாப்பிட துவங்கினோம். ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாட்டின் தட்ப வெப்பநிலை வேறுபட்டிருக்கு. அததுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க உணவு பழக்க வழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. குளிர் பிரதேசத்துல சாப்பிடுறத கொண்டாந்து நம்ம நாடு மாதிரி வெயில் பிரதேசத்துல சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம், ஆனா அதன் பலா பலன்களை அனுபவிக்கணும். அதே போல நாமெல்லாம் ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 3 வேளை சாப்பிடும் பழக்கம் வச்சிருக்கிறோம். சில பேர் 2 வேளை சாப்பிடுறாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சம் என்பது நம்ம நாட்டுல முன்னொரு காலத்துல இருந்தது, ஆனா இப்போ இல்ல. நம்ம கிட்ட அபரிமிதமான உணவு தானியங்கள் இருப்புல இருக்கு. ரவீந்தன், இதற்கு நமது உழவர் நண்பர்களுக்கும் விவசாய ஆராய்ச்சியாளர்களுக்கும் நன்றி சொல்லணும். எப்படி உணவு என்பது நமது அடிப்படை தேவையோ அதே போல உழைப்பும் அவசியம். உழைப்பும் உணவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. ஆனா உழைப்பு என்பது பொருள் சேர்ப்பதற்காக மட்டும்தான் எப்போ மாறியதோ அப்போதிருந்தே உழைப்புக்கும் உணவுக்கும் இருந்த தொடர் சங்கிலி அறுபட தொடங்கியது. இதன் காரணமா ஆரோக்கியத்துக்கு கேடு வந்துச்சு. எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்க தயார். உடனே நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை யாராவது கொடுப்பார்களா, சொல்லி தருவார்களா? எங்கிருந்தாவது நமக்கு உதவிகள் வருமான்னு கேட்டா என்ன பதில் கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நொறுங்க தின்றா

0: நூறு வயது. இந்த ஒற்றை வரிதான் ஆரோக்கியத்தின் சூட்சமம். இது வாழ்க்கையின் ஆணி வேர். சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமா அல்லது வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். மனிதனின் வாழ்வும் உடல் நலனும் உணவில் தான் துவங்குகிறது. நமது சமையல்ல பல முறைகள் இருக்கு. அவிப்பது, வறுப்பது, பொரிப்பது, பொங்குவது, காய்ச்சுவது என விதவிதமா உணவை பண்படுத்துற வேலையை இன்னைக்கும் நாம கடைபிடிச்சுக்கிட்டு வர்றோம். இம்முறைகளில் காய்ச்சும் முறையில் தயாரிக்கப்பட்டு உடல் வலிமைக்கு பெரும் பங்கை வகிக்கிற ஓர் உணவு கஞ்சி. அரவிந்தன், நம் ஆட்கள் கஞ்சி குடிச்சேன்னு சொன்னா என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. அப்படி அல்ல, எளிதில் ஜீரணமாக கூடியது கஞ்சி. உடலுக்கு பேராற்றல் தரக்கூடியது கஞ்சி. வயதில் மூத்தோர், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், விளையாட்டு வீரர்கள், உடல் நலமில்லாதவர்கள், உடல் பெருத்தவர்கள் என அனைவருக்கும் ஏற்ற உணவு கஞ்சி. அதுவும் நமது பாரம்பரிய அரிசிகளில் வெறும் உமியை மட்டும் நீக்கிவிட்டு கஞ்சி தயார் பண்ணி குடிச்சோம்னா உடலும் மனமும் தெம்பு பெறும். அரிசி கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி, கம்மங்கூழ், கேவுரு கூழ் இவற்றை நமது அன்றாட உணவுல அல்லது ஏதாவது ஒரு வேளைக்கு உணவா எடுத்துக்கிட்டா அவ்வளவு நல்லது. இப்போ சத்துமாவு கஞ்சின்னு தயார் பண்ணி விற்கிறாங்க, அதையும் வாங்கி குடிக்கிறோம். எது நல்லது, எது வேண்டியது, எதை எப்போ எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம வீட்டில் இருக்கோம் பெரியவங்க கிட்ட கேளுங்க. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள முதலாவது உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நேரம் 8:15. திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திற்காக.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல

0: எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: புதுக்கார் வெள்ள வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டன். இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
2: நிறுத்த முட்டாளே.
1: என்ன
3: இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
1: ஓ,
2: நீ புரிஞ்சிட்டல்ல? ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூலாக இருங்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
5: பேசுகின்றேன்.
4: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை. அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையால வாழ்த்துவது 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே இருக்கும்.
6: திரைக்கானத்தில் ஒலிக்க இருப்பது மேகா திரைப்படத்திற்காக அனிதா பாடிய பாடல்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: முட்டாள், புதுக்கார் வெள்ள வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
4: நிலசு முட்டாளே.
3: என்ன, இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
4: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
3: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
5: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
6: திரிகோணத்தில் அடுத்து காவலன் படத்திற்காக சுசித்ரா கார்த்திக் பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 8:45. ஆகாஷ்வாணி
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் வள்ளிநாயகம், மேலப்புத்தனேரியில இருந்து வர்றேன்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா, அந்த அனுபவங்களை எங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
3: கேட்டிருக்கேன், முன்னாடி வந்து அது மட்டும்தான் இருந்தது, அதனால கேட்டிருக்கேன். அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கும், அதை பார்த்தே டைம் பார்த்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போகிறதெல்லாம் உண்டு, அதில் வர நிகழ்ச்சிகளை பார்த்து டயத்தை கணக்கு பண்ணி போன அனுபவம் உண்டு.
2: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ கேட்பாங்க, இல்லை இவங்க மூலமாக தான் நான் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா யார் சொல்லுங்க?
3: அது அப்பா கேட்பாங்க, அப்பா நாங்கள் எல்லோரும் வீட்டோட கேட்போம்.
2: நீங்கள் ரேடியோவில் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, சில பேர் செய்திகள் கேட்பாங்க, சில பேர் நாடகம் கேட்பாங்க, திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் கேட்ட ஞாபகம் இருக்கு?
3: பாடல்கள் கேட்போம், இது செய்தி கேட்போம், ஏன்னா அதுதான் டைம் இருக்கும், அது ஸ்கூலுக்கு போயிடுவோம் பிறகு வந்துடுவோம். ஒளிச்சித்திரம் வந்து எப்போமாவது ஒரு கேட்குறேன்.
2: அந்த காலத்தில் பெரிய ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அதில் வந்து திருக்கி திருக்கி கரெக்டாக சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஆண்டனாலாம் வச்சு ரேடியோ கேட்ட அனுபவம் இருக்கா?
3: இல்லை, அதை டியூன் பண்ணி தாங்க.
2: உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து கேட்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேட்டிருக்கீங்களா, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட ஒன்றா சேர்ந்து கேட்டிருக்கீங்க?
3: அது செய்தி கேட்க இந்த முக்கியமான இதுக்கெல்லாம் செய்தி கேட்க வந்து கேட்பாங்க.
2: நான் செய்தி கேட்குற நேரம்னா எல்லாரும் அந்த இடத்துல ஆஜராகி கேட்டுருவீங்க.
3: அது கிராமத்தில் வந்து எல்லாம் ஒன்றுமே இருக்கிறது தானே, அதனால
2: ரேடியோவில் கேட்ட ஒரு மறக்க முடியாத பாட்டுன்னா நீங்கள் சொல்லுவீங்க? நிறைய பாட்டு கேட்டுருப்பீங்க, உங்களுக்கு பழைய பாடல்கள் கேட்க பிடிக்குமா, இல்லை புது பாடல்கள், இடைக்கால பாடல்கள், 80s?
3: அது போடுற பாட்டு நிறைய பாட்டு கேட்டுருக்கோம்.
2: இல்லை சில பேர் என்னைக்காவது வர்றவங்க, அண்ணே ஒரு பாட்டு போடுங்க, ரேடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா?
3: அது கேட்டிருக்கேன்.
2: அப்போ கேட்கும்போது நீங்கள் பாட்டு வைப்பீங்க?
3: அது லாங் சவாரி எங்கேயும் போனால் பாட்டு கேட்டுக்கிட்டு போவோம்.
2: அந்த காலத்தில் அந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெட்டியில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ வந்து கையடக்கமாக குட்டியாகவே வந்துருச்சு, நம்ம ஃபோன்லேயே கூட இப்போ நமக்கு ரேடியோலாம் கேட்க முடியுது. அந்த அனுபவமும் இந்த இப்போ பாட்டு கேட்குற அனுபவம்

0: அது அப்போ வந்து இந்த வாழ்வுன்னு சொல்ற மாதிரி அந்த அந்த ரேடியோ இருந்தது. அதை விட இப்போ வந்து தொழில்நுட்பம் கூட்டிட்டு தெளிவா கேட்குது.
1: எங்க போனாலும் அந்த ரேடியோ கை எடுத்துக்கிட்டு போயிடலாம்.
0: அப்போ வந்து அது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. அது பெரிய பெரிய வாழ்வு உள்ள ரேடியோவா இருந்துச்சு. அது நல்லா கேட்போம், நல்லா இருந்துச்சு கேட்க.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
0: நமக்கு நிறைய அதில் நிகழ்ச்சி கேட்டுறது தென்கட்சி கோ சுவாமிநாதன் குலத்தை தான் அதிகமாக கேட்டிருக்கேன்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
2: தர்மா, பெருமாள்புரம்.
1: நீங்கள் ரேடியோ கேட்பீங்களா?
2: ரேடியோ கேட்டிருக்கிறேன், ட்ராவலில் அதை மாதிரி கேட்டிருக்கிறேன், வேறு ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேட்டிருக்கேன். வீட்டில் மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. வண்டி வச்சுருக்கனால, வெஹிக்கிள் இருக்கனால வெஹிக்கிளில் செட்டில் கேட்கறது இல்லை. வீட்டில் வந்து கேட்டிருக்கேன்னா முன்னாடி எப்படின்னா பிஸ்மஸ் ரீதியாக முன்னாடி இருக்கும்போது செட் வச்சுருந்தோம், அப்படி கேட்டிருக்கிறேன்.
1: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க?
2: பாட்டு கேட்கறது அதை மாதிரி கேட்டிருக்கிறேன். நம்ம ஒரு நாள் கால் பண்ணது கிடையாது, கேட்டிருக்கிறேன்.
1: என்னைக்காவது நானும் அந்த ரேடியோவில் ஃபோன் பண்ணி பேசணும், இல்லை பாட்டு கேட்கணும், அப்படி ஏதாவது இருக்கா?
2: அப்போ வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறோம், அப்போ வந்து ஒர்க் பெருசாக கிடையாது. இப்போ நம்ம நம்மளும் கால் பண்ணி பேசுவோம், நம்ம பேசுறதும் அதில் கேட்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம்ல, அதனால அப்போ வந்து ஃபோன் அடிச்சிருப்போம்.
1: சரி, ஒரு பாட்டு கேட்கும் போதே அந்த மியூசிக் வரும்போதே இந்த பாட்டு தான் அப்படின்னு நீங்கள் டக்குனு கண்டுபிடிச்சி கூட சேர்ந்து பாடலாம் செஞ்சுருக்கீங்களா?
2: பாடி இருக்கிறோன்னா அது இப்போ நீங்கள் சடனாக கேட்டால் ஒன்றும் சொல்ல வராது இல்லை. பாடி இருக்கிறோம், ஒரு மியூசிக் வரும், நம்ம அந்த பாட்டு தான் அப்படின்னு அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடுறதோ அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குமே. இன்னொன்று என்னென்னா, குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, இந்த டயத்தில் இந்த பாட்டு ஓடும்லாம் இருக்கும்
1: இல்லை. இதெல்லாம் ரேடியோலலாம் நிகழ்ச்சிகள்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இங்கெல்லாம் ரேடியோவில் போகுது.
2: நான் தான் சொல்கிறேன், முன்னாடி நான் அதை பார்த்துருக்குறேன் அந்த ப்ரோக்ராம், இந்த காமெடி ஷோ, இந்த ஃபோன் அடித்து எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இவங்களை பிடிக்கும், அவங்களை பிடிக்கும், அது இதுன்னு ஓடும். அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறேன், இந்த அனுபவங்கள் முன்னாடி உள்ள அனுபவங்கள் தான் எனக்கு இருக்கு.
1: சரி, ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது?
2: என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா, ஓல்டு மெமரிஸ் தான், என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: என் பேர் அமுதா, பழங்குட்டை. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் குலசீர்பட்டினம்.
0: நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமாம், சின்ன வயசில் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா நியூஸ் கேட்டே இருப்பாங்க. அதனால் கரெக்டாக 12:40 ஆகாஷ்வாணின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு மேடம் ஆரம்பிங்க. அதனால் அது எங்கள் அப்பா 24 மணிமே எங்கள் அப்பா கையில் ரேடியோ வச்சுட்டே தான் அலைவாங்க. சாப்பிடும்போது பக்கத்தில் அந்த இதை ரேடியோ வச்சுட்டு அதில் கேட்டுட்ருப்பாங்க.
0: உங்கள் அப்பா செய்திகள் விரும்பி கேட்பாங்க, நீங்கள் என்ன விரும்பி கே?
1: நாங்களும் சின்ன பிள்ளைகள நம்ம கதை சொல்லுவாங்க, அதில் அதை கேட்டிருக்கேன். அது மாதிரி சினிமா பாடல்கள், அப்போ உள்ள ஃபேமஸான பாடல்கள் அதெல்லாம் கேட்போம். எங்கள் அண்ணன் நாங்களாம் சண்டை போட்டு அதை கேட்டுட்ருப்போம். நிறைய வந்துட்டு அப்போ வந்து அது மட்டும்தானே, அதனால் நாங்கள் அதை ரொம்ப விருப்பமாக கேட்டிருக்கேன். காலையில் சாமி பாட்டு அப்பா வைப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நியூஸ் தான் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க, டிரான்சிஸ்டர். அதனால் அவங்க அதை தூக்கிட்டே அலைவாங்க. அப்போ பாடல் கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது போடுறதுக்கு நாம் வேணுமா, எங்கள் அண்ணன் அவன் சினிமா பாடல் பார்க்கணுமா,

0: ஒருத்தர் ஒன்னொன்றுக்கு விரும்பி இருக்கணும்.
1: அந்த காலத்தில் ரேடியோ கேட்டதுக்கும் இப்போவும் எஃப்எம் ரேடியோ இருக்குது, இப்போ எல்லோரும் மொபைல்லையும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
0: இப்போ மாது இது கதைகள் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
0: ஆகாஷ்வாணின்னு சொல்லி அந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சந்தோஷ் நாராயண சுவாமியா டோனே, அது ஒரு தோரணை அந்த மாதிரி இருக்கும், அதுதான் ஞாபகம் வருது எனக்கு.
1: வணக்கம், நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வரோம். எங்கேருந்து வர்றீங்க? ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் கேட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் ஆல் இந்தியா ரேடியோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன், இப்போதைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
1: எந்த நேரத்துல எல்லாம் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: வீட்டில் எல்லாருமே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆட்களுமே ரேடியோ கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும் குடும்பம் வரை கேட்போம். வேலை எல்லா நேரம் ஃப்ரீயாக இருக்கிறதுல வானொலி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருப்போம்.
1: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
2: நிறைய நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் திரைக்கதைகள், திரை இசை, சினிமா பாட்டுகளாக தான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கோம்.
1: தேங்க்யூ சார். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்த ஊர்லேருந்து வர ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட நினைவுகள், அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: என் பேர் ஜெயராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி பக்கத்தில் அக்காணிக்க முடியுங்க, சிறிய வில்லேஜ். அங்கே வந்து மேக்ஸிமம் நியூஸ் தான் நாங்கள் கேட்குறோம்.
1: எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க? சின்ன வயசுல கேட்டீங்கன்னு சொன்னீங்க.
3: நான் 6வது படிக்கும் போது நினைக்கிறேன், அப்போ வந்து கேட்டுட்டு இருக்கோம். இல்லை, செய்தி மட்டும் தான், மேக்ஸிமம் செய்தி மட்டும் தான் கேட்போம். வேற சினிமா பாடலாம் நாங்கள் எதுவும் விரும்பி கேட்க மாட்டோம். இல்லை, சேனல் அந்த உழவர் உலகமா அது விரும்பி கேட்போம். கிராமனால அதையும் விரும்பி கேட்போம். இல்லை, வேற எதுவும் கேட்க மாட்டோம். இந்த தான்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: சீனிவாசன் குடியிருக்கேன், திருநெல்வேலி.
1: எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சு?
4: 61-62 இருக்கும்.
1: டிவி வர்றதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் நம்ம ரேடியோ தான் கேட்டிருந்துருப்போம். செய்திகள் எல்லாமே நம்ம அதில் தான் கேட்டிருந்துருப்போம். அந்த காலத்துலலாம் செய்திகள்லாம் கேட்கணும் அப்படின்னாலே ரேடியோ தான் கேட்டிருப்போம்.
4: ஆமாம், எல்லா நியூஸும் அதில் தான், நியூஸ் அதில் தான் தெரியும். பேப்பர் கூட அப்புறம் ஜாஸ்தி வாங்குறது கிடையாது. எல்லாம் நியூஸ் பேப்பர் அதான் அப்போ அதில் போடுறப்போ கேட்போம். மற்ற படங்கள் எல்லா பாட்டுமே கேட்போம்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க?
1: என் பேர் என் முருகன், முத்தாலாங்குறிச்சி, டெய்லரிங் ஷாப் வேலை வாங்க.
0: வானொலியெலாம் கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக கேட்போம், கேட்போம், கேட்டிருக்கோங்க, அடிக்கடி கேட்போம்.
0: என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: சாயங்காலம் மெயினாக செய்தி வாசிப்பாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம்.
0: இப்போ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: 6-7 வயசில் வந்து அப்போ டிவிலாம் கிடையாது, வானொலி பாட்டு கேட்கக்காண்டியே இத்தனை மணிக்கு பழைய பாடல் போடுவாங்க அப்படின்னு அதுக்காண்டியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம்.
0: வீட்லயே ரேடியோ வந்து எதுல நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்க? முந்தி வந்து பெருசா அதுக்குன்னு ஒரு ரேடியோ வச்சிருப்பாங்க வீட்டுல, அந்த மாதிரி
1: மரக்கட்டை இது மாதிரி இருக்குமா? வானொலி ரேடியோ, அதெல்லாம் கேட்பாங்க. செய்தி எல்லாமே கலந்து வர்றதுனால கண்டிப்பா கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். நாட்டு நடப்பு செய்திகள் சொல்லுவாங்க, அடுத்த பழைய பாடல் மெனக்கட்டு 6 மணிக்கு மேல கண்டிப்பா வைப்பாங்க, கேட்போம்.
0: மத்தவங்க உங்க வீட்டுல உள்ளவங்களாம் ரேடியோ கேட்டிருக்காங்களா?
1: நாங்க வந்து அந்த டைம் டிவி எல்லாம் கிடையாது கிராமத்துல, ரேடியோ கேட்காண்டி ஒரு வீட்டுல ரெண்டு வீட்டுல இருக்கும், பாட்டு கேட்கக்காண்டியே நாங்க போய் அங்க இருப்போங்க. விருப்பம் பாடல் மத்தியானம் போடுவாங்க, அது கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ சொன்னோடனே டக்குன்னு உங்க ஞாபகத்துக்கு வருது.

0: யாவத்து வர்றதுன்னா செய்தியில் தான் மெயினும். செய்தி அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பாடல் போடுவாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அது கண்டிப்பாக கேட்போம். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே அதான் வைப்போம்.
1: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது, ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
2: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
3: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

இதுவரை இடம்பெற்றது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ ரமா ரமணி மனோகரா, மோகனம் ராகம் ஆதிதாளம், பல்லவி கோபாலய்யர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து என் தனி வின வின்துரா ஊர்மிகா ராகம் ஆதித்தாளம் திருஷ்ண நடை பல்லவி சேஷய்யர் கீர்த்தனை.

நேரம் இப்பொழுது 9:28. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கிருபயா பாலய என்று தொடங்கும் சுவாதி திருநாள் கீர்த்தனை, சாருகேசி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: பத்து மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மழை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்த பள்ளிச்சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். பசு ஒன்றும் உயிரிழந்தது. பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் இப்போது 10:02 ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகியவற்றில் இப்போது ரசிக்கலாம் முத்து சித்திரலாய் பாடல்கள். எத்தனையோ கேள்விகள் இதயத்தில், இவருக்கு இப்படி ஒரு கேள்வி.

நேருக்கு நேர் இந்த படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் ஹரிஹரன், ஷாகுல் ஹமீத் ஆகியோர். வினா எழுந்த நெஞ்சில் விரியும் சில ஆசைகள், விளைவாய் சில கேள்விகள் எதிர்த்தரப்பில்

0: உன்னி கிருஷ்ணன் ஹரிணி ஆகியோர் பாடியிருந்த அந்த பாடலின் படம் மின்னலே.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ்.

0: பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: முத்துச்சிதறலாய் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

பார்த்தேன், ரசித்தேன். இந்த படத்திற்காக ஒலித்த அந்த குரல்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி. விடை தெரிந்தாலும் மனதில் உடன் சில சந்தேகம்.

0: அறிந்தும் அறியாமலும் இந்த படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார் மகவா காமத்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
5: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
4: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
5: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

முத்து சிதறலாய் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:27:35. காரணமின்றி வந்தாலும் அன்பின் ஆழத்தை தொட்ட அந்த சில விஷயங்கள்.

உன்னிமேனன் பாடியிருந்த அந்த பாடலின் படம் விரும்புகிறேன். இரண்டாயிரத்தி 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை BVSC மற்றும் AH மற்றும் BTEC. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். இந்த அறிவிப்பு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக சென்னையிலிருந்து வந்துள்ளது.

காதல் வைரஸ். இந்த படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோர் பாடியிருந்த பாடலை கேட்டோம். எச்சரிக்கையையும் மீறி இதுவே நிரந்தரம் எனத் தோன்றும் தருணம்.

சோனு நிகம், ஸ்மேதா ஆகியோர் பாடியிருந்த அந்த பாடலின் படம் கிரீடம். கட்டுப்பாடுகளற்ற அன்பு வந்தால் அதில் மூழ்காமல் இருக்க இயலுமா?

எஸ்பிபி சரண் சித்ரா ஆகியோர் பாடியிருந்த அந்த பாடலின் படம் ஸ்டூடண்ட் நம்பர் 1. இதயத்தின் தேடல் இதுதான் எனும்போது எழும் ஆனந்தம் பாடலாய்.

கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன். இந்த படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் ஹரிஹரன், மகாலட்சுமி ஐயர். உலகமே ஒரு புள்ளியில் தோன்றும், உள்ளம் அதில் திளைக்கும், தன்னை அதில் இணைக்கும்.

முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலித்த அந்த பாடலை பாடிந்தார்கள் மதுபாலகிருஷ்ணன் சுஜாதா. பாடலின் படம் சிவப்பதிகாரம். மீண்டும் திரைப்பட பாடல்கள். தேன் சிந்தும் நேரத்தில் 11:02 இடையில் தொடர்வது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12

0: இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியாலை 720 KHz நேர்கள் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக வைகாசி பொறந்தாச்சி திரைப்படத்திலிருந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உதயகீதம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இருந்து சுனந்தா மனோ பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாம்பே திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ராஜா கையவச்சா திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்கள் 2:15 திரைகானத்தில். நேரம் இப்போது 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகியவற்றில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மருமகளே,
5: என்னம்மா?
4: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
5: அதாவது
4: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
5: அப்ப கொடுக்கல் வாங்க.
4: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
5: ஓ,
4: அதாவது யூபிஐல இருந்து.
5: அப்படியா?
4: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
5: அது என்னம்மா?
4: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ.

0: கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் M.A. அபிநயா அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி. வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் நம் விருந்தினர் பெண்கள் அன்றும் இன்றும். உரை வழங்குபவர் பேராசிரியர் புவனேஸ்வரி அவர்கள். மனம் மலரட்டும், பதின் பருவ குழந்தைகளின் மனநிலை பற்றிய உரை வழங்குபவர் மனநல ஆலோசகர் S.M.C. ரோகிணி அவர்கள். அறுசுவை அரங்கம் சமையல் குறிப்புகள் வழங்குபவர் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். நலம் நம் கைகளில் மருத்துவ குறிப்புகள் வழங்குபவர் திலகவதி அவர்கள். நாளும் அறிவோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்பு தகவல்கள் வழங்குபவர் வழக்கறிஞர் சொர்ணலதா அவர்கள் ஆகிய நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி அமைப்பு உமா மீனா. பிற்பகல் 2:15 திரைகானம், மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுந்தர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி. ராஜா. 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள், சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:15 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 நாடகமலர். அலையும் ஆசைகள் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், நடித்திருப்பவர்கள் பி. ராமன், எஸ். சுந்தர்ராஜன், வி. சசிகுமார், எஸ். ஜெயந்தி, ஆர். கீதா ஆகியோர். அமைப்பு K.R. ஜெய்கணேஷ், M. ரமேஷ் ஆகியோர். 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை பாடல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். FM கோல்டு அலைவரிசையில் பிற்பகல் 1:10 இசை மரல், இதில் அலமேலு முனி அவர்களின் பாட்டு கேட்கலாம். B.U. கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், N. மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், K.V. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. மாலை 5:00 அரங்கசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீணை இசை இடம்பெறும். B. குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம்.

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை எம் ஏ அபிநயா அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம், வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20%

எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார்போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: ஜிஎஸ்டி ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த ஜிஎஸ்டி. இப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்போ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த ஏரால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
0: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு எஸ் என் சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில் கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன் இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது

0: என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர், வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்டபோது 72 பேர் அதில் இருந்ததாகவும், இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தேதி தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தேதி தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 12:50 15 நொடி. ஆகாஷ்வாணி தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில். தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதியில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. மெல்லிசையாய் சில பாடல்கள் ரசிப்போம். இனி பூவை ஆர் செங்குட்டுவன் இயற்றிய பாடல், செல்லப்பா சுவாமிதாஸ் இசையில், டி.எல். தியாகராஜன் குரலில்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு புதிய திட்டமாகும். இதன் மூலம் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. உற்பத்தி துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து துறைகளிலும் புதிய வேலைகளை உருவாக்குவது, முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்கள் மற்றும் புதிய தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் இதன் மூலம் பயனடைவர். பகுதி ஏ அதாவது பணியாளர்களுக்கானது, முதல் முறை பணியில் சேருபவர்கள். முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை 2 தவணைகளில் வழங்கப்படும். 6 மாத சேவைக்கு பிறகு 1 தவணையும், 12 மாதங்களுக்கு பிறகு நிதி கல்வியறிவு பயிற்சியை முடித்தவுடன் அடுத்த தவணையும் வழங்கப்படும். மாத சம்பளம் 1,00,000 ரூபாய் வரை உள்ள ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகைக்கு தகுதியுடையவர்கள். ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி சேவிங்ஸ் காம்பனன்ட் அதாவது சேமிப்பு அமைப்புகளில் முதலீடு செய்யப்படும். பகுதி பி அதாவது நிறுவனங்களுக்கானது, புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு மாதம் 3,000 வரை ஊக்கத்தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது.

தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இதில் பயன்பெற முடியும். இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு செயல்முறைகளை முடிக்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பெறுதலுக்கான பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. இவை விஷன் 2047 2047 ஆண்டு என்ற தொலைநோக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்குவது, மேலும் புதியவர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதுடன் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கவும் இந்த திட்டம் வழி செய்கிறது. இந்த திட்டமானது மேலும் தேசிய தயாரிப்பு திட்டத்திற்கு இணைப்பு திட்டமாக செயல்படுகிறது. அதாவது, அதிக தொழிலாளர் தேவை இருக்கும் தொழிற்சாலைகளை கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவவும் இருப்பதை விரிவுபடுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வாயிலாக இந்த பிரதம மந்திரி வளர்ச்சியடைந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள இளைஞர்களுக்கு 2 தவணைகளில் 15,000 ரூபாயும், புதிய வேலைகளை உருவாக்கி தந்துள்ள நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு என்ற வீதம் 3,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதற்கு பணி வழங்கும் நிறுவனங்கள் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொள்ளலாம். இணையதள முகவரிகள் மீண்டும் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். உமங் செயலி வாயிலாகவும் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் தொழில்நுட்ப உதவியுடன் யுனிவர்சல் அக்கவுண்ட் எண்ணை பெற்றுக்கொண்டு இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

மன அமைதி என்பது வெளியிலிருந்து கிடைக்காது. நமக்குள்ளேயேதான் நாம் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். மன அமைதியுடன் வாழ்கின்றவர்களுக்கு பிரச்சினைகளே இல்லை என்று அர்த்தமில்லை. பிரச்சினைகள் மன அமைதியை கெடுப்பதற்கு அவர்கள் அனுமதிப்பதில்லை என்பதுதான் உண்மை. இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் இடம்பெறும் பகுதிகள்: நம் விருந்தினர் பகுதியில் பெண்கள் அன்றும் இன்றும், உரை வழங்குகிறார் தூத்துக்குடி ஏபிசி மகளிர் கல்லூரி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள். மனம் மலரட்டும் பகுதியில் பதின்பருவ குழந்தைகளின் மனநிலையும் அதனை கையாளும் வழிமுறைகளும் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் மனநல

0: ஆலோசகர் எஸ் எம் சி ரோஹிணி அவர்கள். அறுசுவை அரங்கம் நிகழ்ச்சியில் சமையல் குறிப்புகள் வழங்குகிறார் தூத்துக்குடி ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். நலம் நம் கையில் பகுதியில் மருத்துவ குறிப்புகள் வழங்குகிறார் திலகவதி அவர்கள். நாளும் அறிவோம் பகுதியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்பு பற்றி எடுத்துரைக்கிறார் வழக்குரைஞர் சுவர்ணலதா அவர்கள். முதலில் நம் விருந்தினர் பகுதியில் பெண்கள் அன்றும் இன்றும் உரை வழங்குகிறார் தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள்.
1: பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்கிறார் வள்ளுவர். பெண்ணை விட பெருமை உடையவை ஒன்றும் இல்லை என்பது வள்ளுவர் வாக்கு. பெண்ணின் பெருமையை உயர்த்தும் நாடே இந்த மண்ணுலகில் உயர்ந்துள்ளது. வீடும் நாடும் முன்னேற வேண்டுமெனில் பெண்களுக்கு கல்வி, பாதுகாப்பு, சுதந்திரம், சம உரிமை ஆகிய அனைத்தும் உறுதி செய்யப்பட வேண்டும். பெண்கள் நாட்டின் கண்கள் போன்றவர்கள். அந்த கண்களை இமைபோல் பாதுகாத்து மதித்து சம உரிமை கொடுத்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும். எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அங்கு தேவதைகள் குடியேறும். வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்த பெண் சமுதாயமானது தற்போது சுதந்திரமாக வானில் வண்ண பறவைகளாக பறந்து கொண்டிருப்பதற்கு வித்திட்ட பல போராட்டங்களின் வெற்றி தினமே மகளிர் தினம். உலகில் மனிதனை படைக்கும் சக்தி சொரூபமாகவும் கண்ணில் பட்ட தெய்வமாகவும் வாழும் கடவுளாகவும் நம்முன் பெண்கள் இருக்கின்றார்கள். ஔவையார் முதல் கல்பனா சாவ்லா வரை இந்தியாவில் பெண்கள் அரியதொரு சாதனைகள் படைத்து மாதர்குல மாணிக்கங்களாய் திகழ்கின்றனர். ஆயிரம் கவிஞர்கள் பெண்ணியம் பேசினாலும் பல்வேறு தடைகளை தாண்டியே பெண்கள் சமநிலை பெற வேண்டியிருக்கிறது. உடல் ரீதியான மற்றும் பாலியல் ரீதியான வன்முறைகளால் பாதிக்கப்படுகின்றனர். பெண்கள் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதிலிருந்து தப்பிப்பதற்கு வழியாக தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து அறிந்து தெரிந்து கொள்வதும் அவசியம். ஒரு ஆணிற்கு கிடைக்கும் கல்வி அவன் ஒருவருக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண் பெறும் கல்வி அவருக்கு மட்டுமன்றி அவளை சுற்றி உள்ளவர்களுக்கும் அவளின் சந்ததியினரையும் குடும்பத்தையும் போய் சேர்கிறது. ஜான்சிராணி, அகல்யாபாய், இந்திரா காந்தி, ஜெயலலிதா போன்ற பெண் தலைவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்துள்ளனர். பெண்கள் கல்வி பெற்றதால் இன்றைய உலகில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றனர். இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சுசேதா கிருபளானி, முதல் பெண் மாநில தலைமை செயலாளர் லக்ஷ்மி பிரானேஷ், முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி அன்னா ராஜம் ஜார்ஜ், இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முதல் பெண் விமானி கேப்டன் துர்கா பானர்ஜி, ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் பெற்ற முதல் பெண் கமல்ஜித் ஜந்து, முதல் பெண் மேயர் தாரா செரியான், முதல் பெண் துணைவேந்தர் ஹன்சா மேத்தா, முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி, முதன் முதலில் விண்வெளி பயணம் மேற்கொண்ட பெண்மணி கல்பனா சாவ்லா, முதல் பெண் ரயில் ஓட்டுநர் சுரோகா யாதவ் என சாதனை பெண்கள் மிளர்கின்றனர். இன்றைய நவீன உலகில் பெண்கள் சாதனை படைக்காத துறைகள் இல்லை எனலாம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காண் என்று கும்மியிடி என்னும் மகாகவியின் வரிகளுக்கு ஏற்ப பெண்கள் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றனர். பெண்களுக்குரிய சுதந்திரத்தை வழங்காதவரை ஒரு நாடு செழுமை அடையாது என்பார் ஜவஹர்லால் நேரு. இந்திய தேர்தலில் போட்டியிட்ட முதல் இந்திய பெண் கமலாதேவி, ஆண்களைப் போல் பெண்களுக்கும் அரசியலில் பங்கு உண்டு என்பதை நிலைநிறுத்தியவர். அரசியல், வீரம், கருணையில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் பெண்கள். 16 வயதிலேயே கிரிக்கெட் வீராங்கனையாக உருவெடுத்தவர் ஷபீபா வர்மா, சானியா மிர்சா, சாய்னா நோவால், பி ஜி சிந்து போன்ற பெண்கள் டென்னிஸில் வீராங்கனையாக திகழ்கிறார்கள். 20 நூற்றாண்டின் இணையற்ற பெண்மணிகள் பல சோதனைகளை கடந்து சாதனைகள் புரிந்துள்ளனர். எம் எஸ் சுபலட்சுமி இசைத்துறையில் உலக புகழ் பெற்றவர், ஐநா மன்றத்தில் இசை கச்சேரி நடத்திய முதல் இந்திய பெண்மணி. பிரீத்தி பட்டேல் குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட 44 வயதான இவர் இங்கிலாந்து அமைச்சரவையில் சர்வதேச வளர்ச்சித்துறையில் மந்திரியாக பொறுப்பேற்றுள்ளார். கியாரா நர்கின் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளி சிறுமி, 16 வயதே ஆன இவர்

ஆரஞ்சு பழத்தோலினை உறிஞ்சி பொருளாக கொண்டு நிலத்தில் நீரை தக்க வைத்து வறட்சி காலத்திலும் விளைச்சலை பெறலாம் என கண்டறிந்தவர். இவர் சமர்ப்பித்த தண்ணீர் இல்லா பயிர்கள் இனி இல்லை என்ற ஆய்வுக்கு $50,000 பரிசாக பெற்றார். ஸ்டெஃபி கிராஃபி, டென்னிஸ் வீராங்கனை, 22 கிராண்ட்ஸ்லாம், ஒரு ஒலிம்பிக் தங்கப்பதக்கம், கிராண்ட்ஃபி பட்டங்கள் என பல பெற்றவர். தற்போது போர்களால் பாதிக்கப்படும் நாடுகளில் உள்ள குழந்தைகளை ஆதரவு அளித்து காத்து வருகிறார். செரீனா வில்லியம்ஸ், அதிரடியாக ஆடும் டென்னிஸ் வீராங்கனை, 4 ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று ஸ்டெஃபி கிராஃபியின் சாதனையை முறியடித்தவர். பெண்ணாக பூமியிலே பிறந்து விட்டாலே பெரும் பிழையாக முடியுமடி தங்கமே தங்கம் என்று வருந்திக் கொண்டிருக்கும் மகளிரிடையே பெண் என்று சொல்லுவோம், பெருமையுடன் சொல்லுவோம். எங்களுக்கு கழனியில் களையெடுக்கும் நுட்பமும் தெரியும், கணினியில் பணிபுரியும் நுட்பமும் தெரியும், சமைத்து துவைத்து வாழும் சாதாரண வாழ்க்கையும் தெரியும், சோதனையை கடந்து வாழும் சரித்திர வாழ்க்கையும் தெரியும். மொத்தத்தில்

0: உடன் சொல்லுவோம். எங்களுக்கு கழனியில் களையெடுக்கும் நுட்பமும் தெரியும், கணினியில் பணிபுரியும் நுட்பமும் தெரியும், சமைத்து துவைத்து வாழும் சாதாரண வாழ்க்கையும் தெரியும், சோதனையை கடந்து வாழும் சரித்திர வாழ்க்கையும் தெரியும். மொத்தத்தில் பாரதி கனவு கண்ட புரட்சி பெண்களாய் வலம் வருவோம் நாம்.
1: உரை வழங்கியவர் தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள். மனம் மலரட்டும். பதின்பருவ குழந்தைகளின் மனநிலையும் அதனை கையாளும் வழிமுறைகளும் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் மனநல ஆலோசகர் எஸ் எம் சி ரோஹிணி அவர்கள்.
2: ஜெனரலா டீனேஜ் வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு பலவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம ஜட்ஜ்மெண்ட்லாம் இருந்து அவங்க சொல்றத ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தோம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா, என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்க இப்படி தான் நடந்துக்க போறாங்க, எதுக்கு அவங்க கிட்ட நான் சொல்லணும், இதை அவங்க கிட்ட மறைச்சிடுறான் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு தோணும். எனவே அவங்க அவங்க கிட்ட வந்து எதை சொன்னாலும் அதை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்க. எனவே அவங்களுக்கு டீனேஜ் வர பிரச்சனைகள், பள்ளியில் நடக்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட தான் ஓடி வந்து சொல்லுவாங்க. எதுவும் அட்வைஸ் கூறாம அவங்க என்ன சொல்றாங்க என்பதை ஒரு நண்பனை போல கவனிங்க. டீனேஜுக்குள் நுழையும் போது பல பிள்ளைகள் தனக்கான பிரைவசி வேணும்னு நினைப்பாங்க. அதனால அவங்களுக்கு தனிமையில இருக்கிறதுக்கு சில அனுமதி கொடுங்க. இவ்வளோ நேரம் என்னதான் பண்ணிட்டு இருக்க, என்னதான் பாத்ரூம் போய் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்களை பத்தி அடிக்கடி கேள்விகள் எழுப்பாதீங்க. அப்படி கேள்விகள் எழுப்பும் போது என்னை என்னமோ நினைக்கிறாங்களோ, என்னை தப்பா நினைக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணங்கள் அந்த குழந்தைகளுக்கு இயற்கையாவே தோணும். பிள்ளைகளின் சமூக மனநல விஷயங்களில் கண்காணிக்க கண்டிப்பா வேணும். அதுக்காக நம்ம எப்பயும் அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற எண்ணத்தை ஒருபோதும் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அவங்க நம்மளோட முடிவுகளை அவங்க கிட்ட எப்பவும் துணிக்கவே கூடாது. இந்த பதின்பருவ குழந்தைகள் யாரிடமும் ஒப்பிட்டு பேசுறது கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா அவங்களே தன் உடல், தன் மனம், அப்புறம் அவங்க வெளி தோற்றம் இது எல்லாத்தையும் பல பேர்கிட்ட ஒப்பிட்டு பார்த்துட்டுதான் இருப்பாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம அவங்க மார்க்ஸோ இல்லை அவங்க செயலையோ யார்கிட்ட ஒப்பிட்டு பேசுறோம்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனா ஒப்பிட்டு பேசலாம். எதை பத்தி ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட முந்தைய நிகழ்வுகள். இப்ப குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல நீ இப்படி இருந்த, நீ அப்பெல்லாம் கோபமா பேசவே மாட்டியே, இப்ப என்ன புதுசா இவ்வளவு கோவப்படுற, நீ இந்த கோவத்தை குறைச்சுக்கிட்டேன் நல்லா இருக்கும் தெரியுமா, அப்பெல்லாம் நீ பெரியவங்களை பார்த்தா ரொம்ப மதிப்பு கொடுப்பையே, என்ன ஆச்சு இப்ப கொஞ்ச நாளா நீ மதிப்பே கொடுக்க மாட்ற, நீ ரெஸ்பெக்ட பழைய மாணிக்கு கொடுத்தேனா அது ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஓ இந்த பழக்கம் அம்மா கிட்ட பிடிச்சிருக்கு, அம்மா என் மேல பாசமா இருக்காங்க, அப்பா இதை தானே சொல்றாரு, இதை நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ற எண்ணம் குழந்தைங்கிட்ட தோணும். உங்கள் பிள்ளைகள் அவங்களுக்கான முடிவுகளை அவங்களே எடுக்க அளவுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. அது சரி இது தவறு அப்படின்னு மதிப்பீடு செய்யாதீங்க. இதற்கு பதில் அவர்கள் முடிவில் தவறு எது அப்படின்னு பொறுமையா சொல்லி கொடுங்க. ஒரு உறவு நல்லபடியா இருக்க வேணும்னா நம்பிக்கை மிகவும் முக்கியம். குழந்தைங்க இதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. இந்த பதின் பருவத்துல நம்பிக்கை வைங்க அவங்க மேல. இந்த பையன் அப்படி போயிட்டான், இந்த பொண்ணு இப்படி செஞ்சிருச்சு, உன் மேல பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா பேசினா கூட என்னைய சந்தேகப்படுறாங்களோ, இல்ல நியூஸ்ல இது பார்த்தேன், இதே மாதிரி உனக்கு ஏதாவது நடக்குதா இப்படின்னா என்கிட்ட சொல்லு, டிவியில அதை பார்த்தேன் இப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த குழந்தைங்கள் நம்ம சந்தேகப்படுறோமோ அப்படின்ற எண்ணம் தோண ஆரம்பிக்கும். குழந்தைகளை ஓரளவு கண்டிப்பது சரி. எங்க குழந்தை தவறான வழியில் சென்று விடுமோ என்று நினைச்சு அதிகமா கண்டிச்சு வளர்த்தோம்னா அவங்க மனசுதான் புண்படும். வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் சிலர் தங்கள் குழந்தைங்களை அதிக நேரம் செலவிடுறதே இல்லை. வீட்டில் இருக்கும்போது கூட ஏதாவது வேலையை பத்தியே பேசிட்டு வேலையை பத்தியே கவனம் செலுத்துறாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால அவங்க கிட்ட நீங்க ஒரு காமன் நேரம் செலவிச்சிங்கன்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு அந்த காமன் நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். என்கிட்ட அம்மா அப்பா பாசமா இருக்காங்கன்ற எண்ணம் தோன்ற அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட பேசணும். குழந்தைகளிடம் பேசுவதற்கு காரணத்தை தேடாதீங்க. ஏன்னா அவங்க உங்க குழந்தைங்க. காரணத்தை நோக்கி நீங்க செயல்பட ஆரம்பிச்சு அவங்களும் காரணத்தோட தான் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. பின்னாடி அவங்க கிட்ட எதிர்பார்ப்புகளை அதிகமா வளர்த்துக்காதீங்க. ஏன்னா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதை தான் அவங்க பின்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ண போறாங்க. அதனால நம்ம ஒரு முன்மாதிரியா இருந்தோம்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டு நீங்க எப்படி பெரியவர்களை கையாளுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அவங்களும் செயல்பட ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தன்னை என்னோட டீனேஜ்ல இப்படிலாம் நான் இல்லையே, நான் இப்படிலாம் இல்லையே, நான் இதெல்லாம் செய்யலையே, உனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பல கேள்விகளை தங்களோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு இந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, நமக்கு இருந்து

0: இதே ஒரு சேனல் டிவியில் இல்லை ரெண்டு மூணு சேனல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அப்படியா நினச்ச பாட்டெல்லாம் மொபைலில் பார்த்துடலாம். என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவங்க செய்யறக்கூடிய சுதந்திரமும் இருக்குது, அவங்க கைக்குள்ளே எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும் போது அவங்கள சுற்றி இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து அவங்க எப்படி தப்பிக்க முடியும்? டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் இதே சூழ்நிலை இருந்திருந்தால் நம்ம ஒழுங்காக இருந்திருப்போமா? நம்ம படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தியிருப்போமா? கண்டிப்பாக இருக்காது. நமக்கும் பல டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கும். அதனால நம்ம அவங்களோட ஒப்பிட்டு பார்க்காம, ஐயோ பாவம் இவங்க எப்படிதான் இதை சமாளிக்கிறாங்களோன்னு அவங்க நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்க. அவங்கள கையாளுறது ரொம்ப எளிமையாயிரும். குறை சொல்லிக்கிட்டே இருப்பதனால எதையுமே சாதிக்க முடியாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தான். அதனால நீங்க ஒரு குழந்தைக்கு யூஸ் பண்ற மெத்தடை எல்லா குழந்தைக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பெற்றோராய நமக்கு தான் தெரியும் நம்ம குழந்தைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது அவங்களுக்கு வெறுப்பு வர வைக்கும்னு. அதனால குழந்தைகளை கவனமா கையாள வேணும். இதுல ஒரு ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஏன்னா டால்ஃபின் பேரண்டிங், இந்த டால்ஃபின் பேரண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்டிங் ஸ்டைலில் குழந்தைங்களை கண்டிக்க நேரத்தில் கண்டிக்கணும், அவங்கள அன்பாக இருக்கிற நேரத்தில் அன்பாக இருக்கணும், நண்பனாக இருக்க வேண்டிய நேரம் நண்பனாக இருக்கணும், அவங்களை தட்டி கொடுக்க வேண்டிய நேரத்தில் தட்டி கொடுத்து வளர்க்கணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க நம்மக்கிட்டேருந்து பல விஷயங்களை கற்றுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பெஸ்ட் பேரண்ட்டாகவும் இருப்போம். அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு நம்மளே உறுதுணையாக இருப்போம். ஹாப்பி பேரண்டிங்.
1: பதின்பருவ குழந்தைகளின் மனநிலையும் அதனை கையாளும் வழிமுறைகளும் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் மனநல ஆலோசகர் SMC ரோஹிணி அவர்கள்.

0: அறுசுவை அரங்கம் சமையல் குறிப்புகள் வழங்குகிறார் தூத்துக்குடி ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள்.
1: அந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரு நல்ல உணவாகும். நான் ஒரு சுரைக்காய் சாதம் சொல்லி கொடுக்குறேன். அதாவது இந்த திணை குதிரைவாளி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதாவது வரகரிசியை கூட எடுத்துக்கலாம். வரகரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது அதை 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அது ரொம்ப ஈஸியாக வெந்துடும், சீக்கிரம் வெந்த ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சுரைக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது 1 பாட் குக்கிங் தான். ஆனால் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிறைய பாத்திரங்கள்லாம் போட்டுட்டு நிறைய வேலை செஞ்சு சாப்பிட செய்யவும் முடியாது, கஷ்டம், குழந்தையும் பார்க்கணும். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் துருவிய சுரக்காய் 1 கப்பு, வெங்காயம் 1/2 கப்பு, தக்காளி 1/2 கப்பு, அப்புறம் பூண்டு. பாலூட்டும் தாய்மார்கள் நிறைய பூண்டு, இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அதனால பூண்டு இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அப்புறம்

பட்டை ஒரு துண்டு, கிராம்பு சிறு சிறிதளவு, அப்புறம் பெருஞ்சீரகம், இதெல்லாம் போட்டு எண்ணெயை விட்டு தாளித்து இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இந்த துருவிய சுரக்காய் ஒரு கப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு இந்த வேக வைத்த வரகரிசி அதை வந்து போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணாலும் போட்டுக்கலாம். அது கிளறினோம்னா ஒரு சுவையான சுரைக்காய் சாதம் கிடைக்கும். அந்த சுரைக்காய் சாதத்துக்கு ஃபைனலாக வந்து ஒரு தேங்காய் எண்ணெய், அதை சூடுபடுத்தாம சும்மாவே ஒரு தேங்காய்ணையை மேலே ஊற்றி விட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு சுரைக்காய் சாதம் அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நிறைய பால் ஊறுறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு முருங்கைக்காய் வந்து ரொம்ப சத்தான உணவு. முருங்கைக்காயில் உள்ள சதை பகுதி, அதாவது ஒரு கிண்ணம் சதை பகுதி எப்படி எடுக்கணும்ட்டு நினச்சிங்கன்னா, முருங்கைக்காயை வெட்டி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணி அளவாக வச்சுட்டிங்கன்னா அந்த சத்துக்கிழம் வெளியே போகாது. அந்த சதை பகுதி எடுத்து அது ஒரு கிண்ணம். இதில் வந்து இப்போ நம்ம வந்து குதிரைவாளின்னு நினச்சிக்கிறாங்களே, குதிரைவாளி எடுத்துக்கலாம். குதிரைவாளியை எடுத்து அதே மாதிரி ஊற வச்சு தனியாக வச்சிடணும். இந்த முருங்கைக்காய் சதை பகுதி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம், பச்சை மிளகாய், வேணா கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போடலாம். இதில் வித்தியாசமாக இருக்கும். சாம்பார் பொடி போட்டு இந்த முருங்கைக்காய் சதை பகுதியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்ச குதிரைவாளியை கொஞ்சம் போட்டு நம்ம முருங்கைக்காய் சாதம், குதிரைவாளி சாதம் பண்ணலாம். இதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரு நல்ல உணவாகவும் இருக்கும்.

0: நலம் நம் கையில். மருத்துவ குறிப்புகள் வழங்குகிறார் திலகவதி அவர்கள்.
1: பாட்டி வைத்தியம் என்ற தலைப்பில் சில எளிய வைத்திய குறிப்புகளை கூறவே இங்கு வந்துள்ளேன். கை வைத்தியம், வீட்டு வைத்தியம், பாரம்பரிய வைத்தியம் என பல்வேறு பெயர்களில் பல்வேறு ஊடகங்களில் இன்று இந்த வைத்திய குறிப்புகள் உலா வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பழமையான வைத்திய முறைகளின் மகிமை என்னவெனில், இந்த மருத்துவத்தில் கூறப்படும் மருந்துகள் அனைத்துமே நம் வீட்டு சமையலறையிலும் பின்புற தோட்டத்திலுமே கிடைத்துவிடும். இந்த மருந்துகளினால் பக்க விளைவுகளும் அதிகம் இருக்காது. புரியாத கையெழுத்தில் டாக்டர் எழுதி தரும் மருந்து சீட்டை எடுத்துக்கொண்டு கடைகடையாக அலைந்து, அம்மாடியோ இத்தனூண்டு மருந்து அத்தனை விலையா என வயிற்றெழுச்சலுடன் வாங்க வேண்டிய அவசியமில்லை. எனது அம்மாவும் பாட்டியும் எனக்கு சொல்லித்தந்து நானும் பயன்படுத்தி பலன் பெற்ற எனது அனுபவங்களையே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். மழைக்காலம் பனிக்காலம் வருவதற்கான அறிகுறிகள் தோன்றிய உடனேயே எங்கள் பாட்டி கொதிக்க வைக்கும் மிளகு கஷாயத்தின் நெடி வீடெங்கும் நிறைந்துவிடும். அந்த கஷாயத்திற்கு பயந்து நாங்கள் ஓடி ஒளிந்தாலும் எப்படியோ எங்களை கஷாயம் குடிக்க வைத்து விடுவார்கள். மழைக்கால ஜலதோஷம், ஜுரம் இவைகளிலிருந்து நாங்களும் தப்பித்து விடுவோம். 5 அல்லது 6 தேக்கரண்டி மிளகை 1 லிட்டர் நீரில் போட்டு கொதிக்க விட்டு பாதியாக வற்றவிடவும். தேவையெனில் வெல்லமும் சேர்த்து கொள்ளலாம். ஜலதோஷத்தின் அறிகுறிகள் இருந்தாலும் மிளகு கஷாயத்தில் 1 தேக்கரண்டி குடித்தாலும் போதும், ஜலதோஷம் பிடிக்காமல் தப்பித்து விடலாம். சிறு குழந்தைகளுக்கு இந்த மிளகு கஷாயம் வேண்டாம். அவர்களுக்கு 1-2 வெற்றிலையை வதக்கி சாறெடுத்து அதனுடன் சில சொட்டு தேன் விட்டு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு மார்பு சளி அதிகம் இருந்தால் தேங்காய் எண்ணெயில் கட்டி சூடம் சிலவற்றை போட்டு காய்ச்சி எடுத்து கொள்ளுங்கள். வெதுவெதுப்பான சூட்டில், அதாவது குழந்தை பொறுக்கும் சூட்டில் மார்பில் தேய்த்து பிறகு உலர்ந்த துணி ஒன்றை மடித்து சூடாக்கி மார்பில் ஒத்தடம் கொடுத்தால் மார்பு சளி இழகி கரைந்து மலத்துடன் வெளியேறிவிடும். சில குழந்தைகள் மிகவும் நோஞ்சானாகவும் அடிக்கடி சளி, இருமல் இவற்றுடன் அவதிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். கேழ்வரகு, பச்சரிசி, உளுந்து 3 சம அளவு எடுத்து ஊற வைத்து அரைத்து கொண்டு அதனுடன் பனைவெல்லம், அதாவது கருப்பட்டி, தேவையான அளவு சேர்த்து கொண்டு அடுப்பில் வைத்து கிண்டி இறக்கும்போது 2 முட்டையை உடைத்து ஊற்றி பக்குவமாக கிளறி சிறிது நெய்யும் சேர்த்து இந்த களியை அந்த குழந்தைகளுக்கு காலை உணவாக அடிக்கடி கொடுத்து வர அவர்கள் நல்ல வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வளர்வார்கள்.

0: நாளும் அறிவோம். கையடக்க செல்பேசியும் சமூக ஊடகத்தின் பல்வேறு தளங்களும் இன்னைக்கு நமக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள், உத்வேகங்கள், உற்சாகங்கள், ஊக்கங்கள் எல்லாவற்றையும் தருகிறது. என்றாலும் இதோடு சேர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இன்று நிறைய இருக்கின்றன. குறிப்பாக குழந்தைகளும் பெண்களும் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் புதிது புதிதாக வருகின்றன. முந்தைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இருந்த பாலியல் தொல்லைகள் இன்றும் இருக்கின்றன, ஆனால் அவற்றின் வடிவங்கள் மாறுபட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் பற்றி பெண்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே இவற்றிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். புதிது புதிதாக முளைத்து வரக்கூடிய சமூக ஊடக குற்றங்கள் என்னென்ன, இவற்றை நாம் அறிந்து கொண்டு நாம் எவ்வளவு தூரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அப்படியே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் ஒரு குழந்தைக்கும் இந்த சமூகம் அளிக்கும் பாதுகாப்பு என்ன, சட்டங்கள் என்ன சொல்கின்றன, வாருங்கள் வழக்கறிஞர் எஸ் ஸ்வர்ணலதா அவர்கள் என்ன சொல்கிறார் கேட்போம்.
1: இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துட்டே இருக்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்கள், அதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். பெண்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம பின்தொடர்ந்து நிறையா வந்து பெண்களுக்கு எதிரான தொல்லைகள் வரும். ஈவ்டீசிங் ஆக்ட், ராகிங் ஆக்ட் எல்லாமே கொண்டு வந்தாங்க. சைக்கிளில் வந்து பின்னாடி பின்தொடர்ந்து வந்து பேசுறது, அடுத்து ஒரு காலகட்டத்தில் பைக்கில் வந்து நம்ம பின்தொடர்ந்து வந்து கிண்டல் அடிக்கிறது, நக்கல் அடிக்கிறது, ஈவ்டீசிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து ஈவ்டீசிங் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, ராகிங் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பெண்களை யாரோ அதே மாதிரி பிசிக்கலாக பின்தொடர்ந்து வர்றதுன்றது இந்த காலகட்டத்தில் கிடையாது. அதனால பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவோ இல்லை சீண்டல்களோ இல்லை பிரச்சனைகளோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்லை. அப்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் காலங்காலமாக நமக்கு நடந்துகிட்டே தான் வருது. சோ இப்ப எந்த வகையில நடக்குது? இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி சமூக வலைதளங்கள் மூலமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ சமூக வலைதளங்கள் மூலமா எந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது பெண்களுக்கு எதிரான நம்ம பார்த்தோம்னா, சைபர் ஸ்டாக்கிங், மார்பிங், சைபர் புல்லிங், அப்புறம் சைபர் டெஃபமேஷன், ஃபேக் ஐடி, இது மாதிரியான விஷயங்கள்ல பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் நடக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து நம்ம சைபர் ஸ்டாக்கிங். சைபர் ஸ்டாக்கிங் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மள லிட்டலா வந்து என்ன பண்றாங்க, அவங்க நம்ம பின்தொடர்ந்து வர்றது பிசிக்கலா கிடையாது, சமூக வலைதளங்கள் மூலமா வராங்க. அதுக்கு பேர் தான் சைபர் ஸ்டாக்கிங். இப்ப நம்மள வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல இன்ஸ்டாகிராம் மூலமாவோ இல்ல மெசஞ்சர் மூலமாவோ எந்த ஒரு வகையான இமெயில் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில பெண்களை

0: சமூக வலைத்தளங்கள் மூலமாக பின்தொடர்ந்து வந்து பெண்களுக்கு தொல்லை கொடுத்தால், பெண்களை துன்புறுத்தினால், அந்த மாதிரி விஷயத்துக்கு பேர் சைபர் ஸ்டாக்கிங் சொல்லி சொல்லலாம். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுறது, குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் போட்டால் பரவாயில்ல, யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல், நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு போடுறது, அதை தாண்டி அடுத்தது வந்து ஒரு ஏஜோக் சொல்லி போடுறது, அவங்களுடைய அவங்களை வர்ணித்து போடுறது, நீ சேலையில் அழகாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் கூட வந்து சைபர் ஸ்டாக்கிங்கிற ஒரு குற்றத்துக்கு கீழே தான் வரும். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 சட்டத்தின்படி ஒரு குற்றமான ஒரு விஷயம் சைபர் ஸ்டாக்கிங்கிறது. அடுத்தது சைபர் புல்லிங். சைபர் புல்லிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சைபர் இது மூலமாக ஒருத்தரை சோசியல் மீடியா மூலமாகவோ ஹாரஸ் பண்றதோ, த்ரெட்டன் பண்றதோ, மிரட்டுவதோ, ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்துவதோ, அவங்கள ஒரு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறது, அது மூலமா மிரட்டி உன்னோட போட்டோ போடுறதோ, ஏதோ நமக்கு பிடிக்காம ஒரு வகையில் நமக்கு டெய்லியும் ஒரு ஏஜ் ஒர்க் அனுப்புறது, ஒரு லிங்க் அனுப்புறது, நம்மளை பத்தி ஹாரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கனாலே அதுக்கு பேர் வந்து சைபர் புல்லிங். இது வந்து பெண்கள் மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கு எதிராக நடக்குது. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம வந்து தொடர்ந்து வந்து இப்படி மிரட்டிட்டே இருக்காங்க, நம்ம வந்து நமக்கு பிடிக்காம வேற வழியே இல்லாம நம்ம அதை வந்து பிளாக் பண்ணும்போது அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, மெசஞ்சர் மூலமா வருவாங்க இல்ல இன்ஸ்டா மூலமா வருவாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க பின் தொடர்ந்து வந்து நம்மள வந்து சைபர் புல்லிங்கோ சைபர் ஸ்டாக்கிங்கோ பண்ணாலே அது வந்து சைபர் கிரைமுக்கு என்ற ஒரு சட்டத்துக்கு கீழே வந்து, அது மட்டும் இல்ல உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட், நிறைய விஷயங்களுக்கு கீழே வந்து ஒரு குற்றமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். போஸ்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய அது பணியிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்காக இருந்தா, ஸோ அந்த ஆக்டிலையும் அது வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றமா நம்ம வந்து கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அந்த சைபர் இதெல்லாம். அடுத்தது முக்கியமா பெண்களுக்கு எதிராக வந்தது மார்பிங் சொல்லி சொல்லலாம். மார்பிங்னா என்ன, நம்மளுடைய முகத்தை வைத்து வேற யாரோடைய உடலையே வச்சு நம்ம மார்பிங் பண்ணி பண்ற விஷயம் மார்பிங்கிறது, அதுவும் வந்து ஒரு கடுமையான தண்டனைக்குரிய ஒரு பெரிய குற்றம். அந்த மார்பிங் எதுக்காக பண்றாங்க, யார் பண்றாங்க, எதனால பண்றாங்க, நல்லா யோசிச்சு பார்த்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அனைத்தும் வெளியே யாரோ ஒரு ஏலியனோ வெளி நபர்கள் மூலமா வரதை விட அவங்களுக்கு நெருங்கின அவங்களால பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களால தான் முதல்ல நமக்கு வந்து வருது. அப்ப டேஞ்சரஸ் நியர் சொல்லக்கூடிய ஆபத்து மிக அருகில் இருக்கும்படி நம்மளால பாதிக்கப்பட்டவர்கள், நம்மளால பாதிக்கப்பட்டவர் யார்கள், ஒரு பெண்ணை விரும்பினவனா இருக்கலாம், ஒரு ஒன் சைடு ஒருதலை காதலா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு காதலிக்கும் போது அவங்களுக்குள்ள பிரேக்அப் வந்து பிரேக்அப் ஆன ஒரு பையனா இருக்கலாம், இல்ல விவாகரத்தான ஒரு கணவனா இருக்கலாம், இல்ல செப்பரேட் ஆன கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து தனித்தனியா இருக்கும் போது அந்த ஒரு நபரால இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு நபர்களால் நம்மளால பாதிக்கப்பட்ட, இல்ல குடும்ப பகை காரணமா இருக்கலாம், இல்ல நண்பர்களுக்குள்ள ஏற்பட்ட பகை காரணமா இருக்கலாம், யாரோ நம்மளால பாதிக்கப்பட்ட ஒருவரால அவங்க வந்து பெண்ணை உடனடியாக அவங்க வந்து எப்படி எந்த வகையில அவங்கள வந்து நம்ம வந்து மிரட்ட முடியும், எந்த வகையில அவங்கள வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கையில ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் சோசியல் மீடியா. அதுல நம்மளோட கேரக்டர் அசாசினேட் பண்றதுதான் அந்த ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய கேரக்டர் மேல, தன்னை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மள என்ன நினைப்பாங்கன்ற ஒரு பயத்தினால அந்த பயத்தை தான் அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. நம்மளோட பயத்தை அவங்க ஒரு இதா எடுத்துக்கிட்டு நம்மள வந்து சோசியல் மீடியா மூலமா உன நம்மளை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெண்களை வந்து நோக்கி குறி வச்சு பண்ணது. காரணம் பெண்கள் எமோஷனலா மிகவும் பலவீனமானவர்கள் அப்படின்றதுனால நம்ம நம்ம பயத்தை பலவீனமா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை யூஸ் பண்றாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளை பத்தி தவறான ஒரு நம்மளை பத்த ஒரு மார்பிங் பண்ணி ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு நியூடா ஒரு வீடியோ அனுப்புறதோ வைக்கிறதோ போட்டோ எடுத்து போட்டு சோசியல் மீடியா மூலமா பரப்புறதோ, இல்ல நம்மளை பத்தி தவறான செய்தியை சொல்றதோ, நம்மளோட கேரக்டர் பத்தி தவறா சொல்லி எல்லா இடமும் பரப்புறதோ, இது எல்லாமே வந்து சைபர் டெஃபமேஷன், மார்பிங், சைபர் மார்பிங், சைபர் புல்லிங், சைபர் ஸ்டாக்கிங் எல்லாத்துக்கு கீழே இது வந்து ஒரு பெரிய குற்றம். இது அது ஈவன் இதை தவிர நம்ம அடுத்து வந்து நம்ம போஸ்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றம், உமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி எல்லா சட்டங்களும் இதுல வந்துடும். எல்லாத்துக்கும் எதிராக ஒரு பெண்களுக்கு எதிரான எந்த குற்றமா இருந்தாலும் அது கடுமையான தண்டனைக்குரிய ஒரு பெரிய குற்றமா இருக்கும்.
1: பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்பு பற்றி எடுத்துரைத்தவர் வழக்குரைஞர் சொர்ணலதா அவர்கள்.
2: அவளோ அவளோ நிலவின் போதே துகளோ.
1: இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் உயிர் தோழி. அமீதில் உதவி கிரிஜா கண்ணன்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அமைச்சர் குழுவும் வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களை அறிந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பல்வேறு இடங்களை இக்குழு பார்வையிடவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ள நிலையில் வெனிசுலா அதிபரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் வெனிசுலா அதிபர் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மாலை தொடங்கும் முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து யோகக்கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலம் அடைந்துள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கான நிதி அதிகார பகிர்வை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் விரைவான முடிவெடுப்பதற்கு இது வழிகோலும் என்றார். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் உள்நாட்டு மயமாக்கலை ஆதரிப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கும் என்றார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலம் யாத்கிரியில் வேளாண் பயிற்சி மையத்தை இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் தொழிலை மேம்படுத்தும் வகையில் நிலத்தடி

நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான சீரிய தொலைநோக்கு தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளாக அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு சிறப்பான வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுகிறது. பல்வேறு துறைகளில் மத்திய அரசு வளர்ச்சி முத்திரையை பதித்துள்ள நிலையில் இலகுவான வர்த்தகத்திற்கு மத்திய அரசின் உயர் முன்னுரிமை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: நாட்டில் வர்த்தக ஒழுங்குமுறை சூழலை மேம்படுத்தும் வகையிலும் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையிலும் பல்வேறு தொடர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதோடு தொழில் முனைவோரை ஊக்குவித்து உலகளாவிய நிலையில் இந்தியாவின் வர்த்தக நிலையை மேம்படுத்தியுள்ளது. கடந்த 2016 தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு புத்தாக்கத்தை வளர்த்து முதலீடு சார்ந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கி வருகிறது. மத்திய அரசின் முயற்சிகளால் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தியதன் மூலம் மறைமுக வரிமுறை மாற்றி அமைக்கப்பட்டதுடன் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு கொள்கை சீர்திருத்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.84 அடியாக உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் 18,600 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. எல்என்டி நிறுவனம் சார்பிலான இத்திட்டங்கள் காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் 8,200 வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காகிதம் அடிப்படையிலான நகல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் அனைத்து முக்கியமான மின்னணு ஆவணங்கள் மட்டும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புதிய நம்பிக்கையோடு கல்வியாண்டை தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். முதல் நாளில் பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு அரசின் விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்து வரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் தொடக்கப் பள்ளியில் மாணாக்கருக்கு இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு சந்தனம், குங்குமம் இட்டு இனிப்புகளை வழங்கி முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர்.

0: தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் 27 நாள் இலவச பயிற்சி திருச்சியில் நடைபெற உள்ளதாக வேளாண் உதவி பொறியாளர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார்.
1: கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவசமாக வந்து டிராக்டர் ஓட்ட பயிற்சி சொல்லித்தராங்க. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரணுங்கிறதுக்காக ஒரு டிராக்டரோட மாதிரி கட் மாடல் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது அந்த இன்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். இந்த 27 நாள் பயிற்சி முடித்தோடனே உங்களுக்கு அரசோட ஓட்டுனதற்கான உரிமை வந்து இலவசமாக பெற்றுத்தரோம். இது இல்லாமல் டூல் கிட்டும் இலவசமாக நாங்கள் தர்றோம். பயிற்சி எடுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி என்னன்னா 18-35 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி எதுவுமே இல்லை.
0: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக களக்காடு முண்டமுதுறை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட முக்கிய சுற்றுலா தலமான களக்காடு தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை தடை தொடரும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவராக புதிதாக இன்று பொறுப்பேற்ற திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13 தேதி நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை களம் காண்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் இப்போது 1:55. ஆகாஷ்வாணி.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
7: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
8: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
7: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
8: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: உங்களின் நினைவிற்காக நேர்களே.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று 7:30 உழவர் உலகம். இதில் உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள். சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர் சுந்தரபாண்டியன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 9:30 நாடகம் அலர், அலையும் ஆசைகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், நடித்திருப்பவர்கள் பி ராமன், எஸ் எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர், அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ் ஆகியோர். 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை பாடல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். FM கோல்டு அலைவரிசையில் 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம், வாய்ஸ் ஃபார் டுமாரோ வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, பி கோனிலவன் வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் என்எம் அதிதி மிரா, மியூசிக்கல் டேலண்ட் ஆர் வசுப்ரதாவின் பாட்டு ஈட் ரைட் ஸ்டே பிரைட், எஸ் கிரிஷா ஸ்ரீ வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 7:10 FM கோல்டு அலைவரிசையில்
1: வானொலிக்கு 90.
2: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள்,
3: வானொலி மாதிரி ஒரு செய்தியை வந்து சொல்லக்கூடிய வடிவம் வந்து ஒரு, அதாவது ஒரு மீடியா, வேற எந்த மீடியாவும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தொலைக்காட்சின்னா உட்காந்து பார்க்கணும், அதுக்காக அதை தயார் பண்ண. ஆனால் வானொலி அப்படி கிடையாது, ஒரு வேலையை செய்திட்டே அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து வானொலியில் இருந்தது. குறிப்பாக வந்து அந்த 1960களில் தொடங்கிய அந்த பசுமை புரட்சி பெரிய அளவில் வந்து வளருவதற்கு காரணமாக இருந்தது வானொலி. இதை நம்ம யாரும் மறக்கவே முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஒரு நெல்லுக்கு பேர் ஆடுதுறை 2700 நெல் இருந்தது. அந்த நெல் வந்து வானொலியினால் புகழ் பெற்றது. ரேடியோ, அதுக்கு வந்து ரேடியோ நெல்னு பேர் வந்தது. ரேடியோ நெல் கொடுங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்பாங்க.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு எமது டெல்லி நிலையத்திலிருந்து.
4: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Energy, security, trade and investment topped the agenda of Prime Minister Narendra Modi's talks with Acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi. Northeastern Council's meeting underway in Shillong. Union Home Minister Amit Shah chairs deliberations on tourism, agriculture, economic corridor development, infrastructure and connectivity. Veteran film producer Pehlaj Nihalani passes away. Republicans and Democrats jointly seek to end President Donald Trump's military action in Iran. U.S. House of Representatives passes resolution. Southwest monsoon sets in over Kerala. And first World Yoga and Sports Championship to begin in Ahmedabad this evening. Prime Minister Narendra Modi held wide-ranging discussions today with Acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi. In a social media post, the Ministry of External Affairs said the leaders reviewed the full spectrum of bilateral relations and explored new avenues of cooperation in energy, trade, investment, healthcare, automobiles, among others. It added that the leaders also exchanged views on global and regional issues of mutual interest. The ministry noted that both sides reaffirmed their commitment to deepening the bilateral partnership and advancing the interests of the Global South. Earlier, External Affairs Minister S. Jaishankar called on Ms. Rodriguez. In a social media post, Dr. Jaishankar said, India values her long-standing commitment to the India-Venezuela relationship. Ms. Rodriguez arrived in New Delhi yesterday on a 5-day visit to India. She is accompanied by a delegation comprising the Ministers of Foreign Affairs, Economy and Finance, Science and Technology and Transportation. The visit is expected to further strengthen bilateral ties and deepen engagement between the two countries across diverse sectors. President Draupadi Murmu has said that India and Lao People's Democratic Republic share close civilizational ties reflected in common heritage of Buddhism and the Ramayana.

கலகத்தலைவன். இந்த படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், சத்யபிரகாஷ் பாடியிருந்த பாடலை கேட்டோம். இனி வருவது FIR படத்திற்காக சத்யபிரகாஷ், மகிதா மகேஷ், சுகந்த் சேகர் ஆகியோர் பாடியிருப்பது.

இதற்காக சக்தி ஸ்ரீ கோபாலன், விஜய் யேசுதாஸ். பாடலின் படம் வசந்தமுல்லை.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: திரைகானத்தில் நாம் அடுத்து ரசிக்கவிருக்கும் பாடல் பரமன் படத்திற்காக சீனு, விஜயலட்சுமி ஆகியோர் பாடியிருப்பது.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: திரைக்கானத்தில் நிறைவாக வரும் பாடல் இந்தியன் 2 படத்திற்காக அபய் வி, ஸ்ருதிகா சமுத்திரலா ஆகியோர் பாடியிருப்பது.

நிறைவு பெற்றது திரைகானம். இனி வானிலை அறிக்கை. நாளை தமிழகத்தில் பல இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. சென்னையில் அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 29 நிமிடம்.

0: பிரித்தாளும் மனநோயை ஒருவன் விட்டுவிடுவது அவனுக்கு அழியாத குற்றமற்ற புகழை தரும். குறள் எண் 853 அதிகாரம் இகல்.
1: குறள் அமுதம் பரிமகிழ்ந்தோம்.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: நிகழ்ச்சி நிரல் நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள், சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 நாடக மலர். இதில் அலையும் ஆசைகள் நாடகம், எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், நடித்திருப்பவர்கள் பி ராமன், எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர், அமைப்பு கே ஆர் ஜெய் கணேஷ், எம் ரமேஷ் ஆகியோர். 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை பாடல் டெல்லி அஞ்சல். நாளைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி அ முருகன் அவர்கள், 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை, இதில் காந்தி அஞ்சலி, தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5:00, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:45 நகர்வலம், கோடைக்காலமும் குடிநீர் பற்றாக்குறையும் ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02 நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திக் ராஜா அவர்கள், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் CSD சுவாமி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 40°C, குறைந்த வெப்பநிலை 29°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 39.1°C, குறைந்த அளவு 30°C, ஈரப்பதம் 71%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 40.4°C. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
5: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi today held talks with Acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi. The two leaders reviewed the full spectrum of bilateral relations and explored new avenues of cooperation in energy, trade, investment, healthcare, and automobiles, among others. Addressing media after the talks, Secretary East Rudrendra Tandon said, "Today's discussions between the two sides focused on forging an energy partnership between the two countries, as Venezuelan energy sector is undergoing a fundamental transformation."

0: நந்தினி பெருமூச்சு விட்டாள். அவளுடைய கண் விழிகள் மேல் நோக்கிச் சென்றன. ஏதோ பழைய துயரமான ஞாபகங்களில் சிறிது நேரம் ஆழ்ந்திருந்தாள் என்று தோன்றியது.
1: பாவம், கிழவர் பேரில் பழி சொல்ல வேண்டாம். மனதார இஷ்டப்பட்டுத்தான் இவரை மணந்தேன்.
2: ஏன், எதற்காக? இவரிடம் அப்படி என்ன கண்டீர்கள்?
1: இவரிடம் ஒன்றும் காணவில்லை. அரண்மனை வாழ்வுக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு நானாகவே இவரை மணந்தேன்.
2: என்னால் நம்ப முடியவில்லை.
1: நம்ப முடியாதுதான், ஆனாலும் அது உண்மை. சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்து என்னை ஒருத்தி ஏழை என்றும் மனாதை என்றும் ஏளனம் செய்து வந்தாள். அரசகுலத்து பிள்ளைகளுடன் விளையாடும் உரிமை கூட கிடையாது என்று சொல்லி வந்தாள். அந்த அவமதிப்பை பொறுக்க முடியாமல் இந்த தவற்றை செய்தேன்.
2: தேவி, அப்படி தங்களை அவமதித்த பெண் பேய் யார்?
1: தெரியவில்லையா? ஊகிக்க முடியவில்லையா?
2: இளைய பிராட்டி குந்தவைதானே?
1: ஆமாம், அவளுக்கு ஒரு நாள் நான் புத்தி புகட்டியே தீருவேன். கடவுளே அவளுக்கு தண்டனை அளித்து விட்டார். அருமை தம்பியும் மாறுயிர் காதலனும் ஒரே போக்கில் போய்விட்டார்கள். இப்போது அவளுடைய நிலைமையை நினைத்தால் எனக்கு அனுதாபமாயிருக்கிறது.
2: இந்த தண்டனை அந்த அகம்பாவக்காரிக்கு போதவே போதாது.
1: சற்று முன் நான் தங்களை வேண்டிக் கொண்ட காரியத்துக்கு உதவி செய்தால் அவளுடைய தண்டனை பூர்த்தியாகும். சோழ சாம்ராஜ்யத்திற்கு தனி நாயகியாக இருக்க வேண்டும் என்ற அவள் ஆசை மண்ணோடு மண்ணாகும்.
2: தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். பரிசு என்ன தருவீர்கள்?
1: எது கேட்டாலும் தருவேன். தமிழ் பெண் குலத்தின் மரபுக்கு மாறுபடாத எதை கேட்டாலும் தருகிறேன்.
2: ராணி, மேலை நாடுகளில் ஒரு புதிய சமயம் தோன்றியிருக்கிறதாம். அரபு தேசம், பாக்தாத் தேசம், பாரசீகம் முதலிய தேசங்களில் அது பரவி இருக்கிறதாம். அந்த சமய கோட்பாட்டின்படி கல்யாணமான தம்பதிகள் விரும்பினால் பிரிந்து விடலாம். அதற்கு சடங்கு உண்டாம். ஸ்திரீகள் கூட வேறு கல்யாணம் செய்து கொள்ளலாமாம்.
1: ஆம், நானும் அவ்வாறு கேள்விப்பட்டிருக்கிறேன்.
2: நாம் அந்த நாடுகளுக்கு போய்விடுவோம். அந்த சமய கோட்பாட்டில் சேர்ந்து விடுவோம்.
1: அப்படியெல்லாம் சில சமயம் நானும் பகற்கனவு காண்பதுண்டு. ஆனால் நடக்கக்கூடிய காரியமா?
2: தேவி, ஏன் நடக்காது? அவசியம் நடக்கும். தாங்கள் மட்டும் சம்மதித்தால் நடக்கும். தங்களுடன் கப்பல் ஏறி கடல் கடந்து செல்வேன். தூர தேசங்களில் இறங்குவேன். இந்த கையில் பிடித்த கத்தியின் வலிமையினால் பெரியதொரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். நவரத்ன கச்சிதமான சிங்காதனத்தில் தங்களை ஏற்றி வைப்பேன். தங்களுடைய சிரசில் பார்த்தோர் கண் கூசும்படியான மணிமகுடத்தை சூட்டுவேன். இதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். இதற்காகவே இவ்வளவு போர்க்களங்களிலும் சாகாமல் உயிரோடு இருந்து வருகிறேன்.
1: ஐயா, அதோ என் கணவர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். படகு கரையை நெருங்கிவிட்டது. அமைதியடையுங்கள். மற்ற விஷயங்களை பிறகு பேசிக் கொள்ளலாம்.
2: பிறகு எப்போது தேவி?
1: எங்களுடன் தஞ்சாவூருக்கு வாருங்கள். விருந்தாளியாக வர அழைப்பு கிடைக்காவிட்டால் சிறையாளியாகவாவது வாருங்கள்.
2: தங்களுடைய அழைப்பே எனக்கு போதும்
1: என்றான் பார்த்திவேந்திரன். பழுவேட்டரையர் ஏறி வந்த படகு கரையை அடைந்தது. கிழவர் படகிலிருந்து இறங்கி ஆங்காரமே உருவெடுத்தவர் போல வந்தார். நந்தினியும் பார்த்திவேந்திரனும் எழுந்து நின்றார்கள். அவர்களை பழுவேட்டரையர் பார்த்த பார்வையில் அனல் பொறி கிளம்பிற்று. பாவம், அத்தனை நேரம் அவர்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்ததை நினைத்தாலே கிழவருக்கு கோபமாயிருந்தது. அதை வெளியிடுவதற்கும் வழியில்லை. ஆகையால் உள்ளத்தில் கோபம் மேலும் கொதித்து பொங்கியது.
3: நாதா, கப்பலை நன்கு சோதித்தீர்களா? மாலுமிகளை நன்றாய் விசாரித்தீர்களா? இவர் கூறியதெல்லாம் உண்மைதானா என்று நந்தினி கொஞ்சம் குதலை மொழியில் கேட்டாள். அந்த குரல் பழுவூர் அரசரை கொஞ்சம் சாந்தப்படுத்தியது.
4: ஆம் ராணி, இவன் கூறியதெல்லாம் உண்மை என்று தெரிந்தது. சோழ நாட்டின் தப புதல்வன், சோழகுலத்தின் செல்வகுமாரன், தமிழகத்தின் கண்ணின் மணியான இளவரசன் போய்விட்டான்
5: என்று கூறி பல்லவனை திரும்பி பார்த்து, அதற்கு காரணமானவன் இதோ நிற்கும் கொலை பாதக இந்த பாதகன்தான் என்று கர்ஜித்தார்.
2: ஐயா, அதற்கு காரணம் நான் அல்ல. என் பெயரில் பழி போடாதீர்கள். இளவரசரை கடல் கொண்டதற்கு காரணம் சோழ நாட்டை ஆட்டுவிக்கும் பெண்ணுரு கொண்ட மோகினி பிசாசு
5: என்றான் பார்த்திபேந்திரன். கிழவரின் கோபம் இப்போது அணை கடந்த வெள்ளமாயிற்று. நந்தினியை பற்றித்தான் அவன் அவ்வாறு சொன்னதாக எண்ணினார்.
4: அடப்பாவி, என்ன சொன்னாய்
5: என்று கூறிக்கொண்டு தரையில் கடந்த ஈட்டியை சட்டென்று குறிந்து எடுத்தார். பார்த்திபேந்திரனை குறிவைத்து ஓங்கினார். நந்தினி அவருடைய கையை பிடித்து தடுத்தாள்.
1: நாதா, இது என்ன காரியம்? எத்தனையோ பகைவர்களை கொன்ற தங்கள் வெற்றிவேல் இந்த விருந்தாளியின் இரத்தத்தினால் கரைப்படலாமா என்றாள்.
4: ராணி, இவனா விருந்தாளி? சற்று முன்னால் உன்னை பற்றி இவன் கூறியதை நீ கேட்கவில்லையா
5: என்றார் கிழவர். கோபத்தினால் அவர் குரல் குளறி சொற்கள் தடுமாறின.
1: என்னை பற்றியா சொன்னார்? நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் என் கையில் உள்ள கத்தியினாலேயே பழி வாங்குவேன்.

பார்த்திபேந்திரனுக்கும் நந்தினிக்கும் இடையிலான உரையாடல் தொடர்கிறது. அப்போது பார்த்திபேந்திரன் நந்தினியை பார்த்து, தேவி, என்னிடம் உண்மையை சொல்லுங்கள். இந்த கிழவரை எதற்காக மணந்து கொண்டீர்கள்? இவர் பேரில் காதல் உண்டா, அல்லது இவருடைய பலாத்காரத்திற்காகவா?

0: தங்களுக்கு சிரமம் தரமாட்டேன் என்றாள் நந்தினி.
1: ஐயா, நான் என்ன பைத்தியமா? பழுவூர் இளையராணியை பற்றி அவ்விதம் சொல்வதற்கு பழையாறையில் உள்ள மோகினி பிசாசை பற்றி அல்லவா சொன்னேன்? இளையபராட்டி குந்தவை வந்தியத்தேவன் என்ற வாலிபனிடம் இரகசிய ஓலை கொடுத்து இளவரசருக்கு அனுப்பினாள். அந்த முரட்டு வாலிபனை காப்பாற்றுவதற்காக அல்லவோ நான் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் இளவரசர் அலைகடலில் குதித்தார். ஆகையால் இளவரசரின் மரணத்துக்கு குந்தவை காரணம் என்று சொன்னேன் என்றான் பார்த்திவேந்திரன். பழுவேட்டரையர் தம் அவசர புத்தியை குடித்து சிறிது வெட்கமடைந்தார். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல்,
2: வெறுமனை மூடி மறைக்க பார்க்காதே. இளவரசரின் அகால மரணத்துக்கு நீயும் பொறுப்பாளிதான். அத்தகைய சுழல் காற்று அடித்த சமயத்தில் அவர் கப்பலிலிருந்து படகில் இறங்குவதற்கு நீ எப்படி சம்மதித்தாய்? தொலைந்து போ, என் கண் முன்னால் நிற்காதே
0: என்றார். நந்தினி குறுக்கிட்டு, நாதா, இவரையும் தஞ்சாவூர் அழைத்துப் போவது நல்லதல்லவா? நடந்தது நடந்தபடி இவரே சக்கரவர்த்தியிடம் தெரிவிக்கிறது நலமல்லவா? இல்லாவிட்டால் ஏற்கனவே நம் பேரில் குற்றம் சொல்ல காத்திருப்பவர்கள் இதையும் சேர்த்துக் கொள்வார்களே. நாம் தான் இளவரசரை கடலில் மூழ்கடித்து விட்டோம் என்று கூட கூசாமல் பழி சொல்வார்களே என்றாள்.
2: சொன்னால் சொல்லட்டும், அதற்கெல்லாம் நான் அஞ்சியவள் அல்ல. சொல்கிறவன் நாக்கை துண்டித்து விடுவேன். ஆனால் இவன் நம்மோடு வருவதும் ஒரு காரியத்துக்கு நல்லதுதான். பார்த்திவேந்திரா, ஏன் அங்கும் இங்கும் பார்த்து விழிக்கிறாய்? தப்பி ஓடலாம் என்று பார்க்கிறாயா
0: என்று கூறி சற்று தூரத்தில் நின்ற வீரர்களை கைகாட்டி அழைத்தார். நாலு பேர் விரைந்து வந்தார்கள்.
2: இவனை பிடித்து கட்டுங்கள்
0: என்று கட்டளையிட்டார். வீரர்கள் நாலு பேரும் பார்த்திவேந்திரனை நெருங்கினார்கள். அருகில் நெருங்கி வரும் வரையில் அவன் சும்மா இருந்தான். பிறகு ஒரு நொடி பொழுதில் தன் கைவரிசையை காண்பித்தான். நாலு வீரர்களும் நாலு பக்கம் போய் விழுந்தார்கள்.
1: ஐயா, என்னை கட்டி தலையிடுவதாயிருந்தால் மற்றவர்களை அனுப்ப வேண்டாம். வீராதி வீரரும் 36 போர்க்களங்களில் 64 காயங்களை அடைந்து வருமான பெரிய பழுவேட்டரையர் கையினால் கட்டுப்படுவதற்கு நான் சித்தமாயிருக்கிறேன். மற்றவர்களை என் அருகிலும் நெருங்க விட மாட்டேன் என்றான்.
0: பழுவேட்டரையர் முகத்தில் சிறிது மலர்ச்சி காணப்பட்டது.
2: நீ வீர பல்லவ குலத்தில் பிறந்த வீரன், சந்தேகமில்லை. எங்களுடன் தஞ்சாவூருக்கு வந்துவிட்டு போ சம்மதம் என்றால் சொல். உன்னை கட்ட வேண்டிய அவசியமில்லை
0: என்றார். அதுதான் என் விருப்பம். சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து நடந்தது நடந்தபடி சொல்ல விரும்புகிறேன். என் பேரிலும் வீண்பழி ஏற்படக்கூடாதல்லவா என்றான் பார்த்திவேந்திரன்.
2: அப்படியானால் உடனே புறப்படுவோம்
0: என்றார் பழுவேட்டரையர். அந்த சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்திலிருந்த காட்டிலிருந்த ஆந்தை ஒன்று கூவும் சத்தம் கேட்டது. நந்தினி சப்தம் வந்த திக்கை நோக்கினாள். அதனால் அவள் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை மற்ற இருவரும் கவனிக்கவில்லை.
1: இந்த கோடிக்கரை காடு மிக விசித்திரமானது. இங்கே பட்ட பகலிலேயே கோட்டான் கூவுகிறதே என்றான் பார்த்திவேந்திரன்.
0: இன்னும் 2 தடவை அதே மாதிரி ஆந்தையின் குரல் கேட்டது. நந்தினி திரும்பி பார்த்து,
3: உடனே புறப்பட வேண்டியதுதானா? இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்து பார்ப்பது நல்லதல்லவா? இளவரசர் ஏதாவது கட்டையை பிடித்துக் கொண்டு கரையில் வந்து ஒதுங்கக்கூடும் அல்லவா என்றாள்.
2: பார்த்திவேந்திரா, இளையராணியின் மதிநுட்பத்தை பார்த்தாயா? நமக்கு இது தோன்றாமல் போயிற்றே. ஆம், இன்னும் ஒரு நாள் இங்கே இருக்க வேண்டியதுதான். இருப்பது மட்டும் போதாது, கடற்கரை நெடுகிலும் ஆட்களை நிறுத்தி வைக்க வேண்டும். தேடி பார்க்கவும் சொல்ல வேண்டும்
0: என்றார் பழுவேட்டரையர்.
1: எனக்கு ஆட்சேபணி இல்லை ஐயா. ஆனால் இளவரசர் இனி அகப்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. சுழற் காற்று அடித்த போது கடலின் கொந்தளிப்பை பார்த்திருந்தால் தாங்களும் என்னைப் போல நிராசை கொள்வீர்கள்
0: என்றான் பார்த்திவேந்திரன். என்றாலும் கிழவர் கேட்கவில்லை. கடற்கரை நெடுகிலும் ஒருகாத தூரத்துக்கு தம் ஆட்களை பரவலாக நிறுத்தி வைத்தார். அவரும் அமைதியின்றி கடற்கரை ஓரமாக அலைந்து திரிந்தார்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: தர்க்க சாஸ்திரத்துல அனுமானப்பிழை, அதாவது வாத வழு என்பது ஒரு சுவையான பகுதி. குழப்பமான தருணங்களில் எடுக்கப்படும் அவசர முடிவுகளை ஆராய்வது. கப்பல்ல இளவரசர் இல்லை, கடல்ல குதிச்சிட்டார், கடல் கொண்டு விட்டது என்பதும் உண்மை. இப்படி ஒரு அவசர முடிவை எடுத்து தருமாறிக்கிட்டு இருக்கார் தனாதிகாரி. ஆந்தையின் குரல் கதையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துது. இந்த குரலுக்குரிய மந்திரவாதி ரவிதாசன் வந்துட்டான். வந்தியத்தேவனை வாலிப வழிப்போக்கன்னு அவன் குத்தலா பேசினது நேயர்களுக்கு நினைவு இருக்கும். அந்த வாலிபனை உன்னிடம்

உனக்காகவே ஒப்புவிக்கிறேன். அவன் கண்ணை கட்டி சுரங்க வழியிலே கோட்டைக்கு வெளியிலே அழைச்சிக்கிட்டு போ. பழையாறைக்கு பக்கத்துல காத்திரு. குந்தவை தர மறு ஓலையோட இங்கே அழைச்சிக்கிட்டு வா. அவன் தப்பிக்க பார்த்தாலோ ஏமாற்ற பார்த்தாலோ உடனே கொன்னுடுன்னு சொல்லியிருந்தா நந்தினி. ஆனா அவனோ எதுலேயுமே அக்கறை காட்டல என்பதையும் பார்த்தோம். இப்ப நிச்சயமா பல முக்கியமான செய்திகளை சொல்ல வந்திருக்கான். அடுத்த நாடகத்துக்கு ஆயத்தமாயிட்டா இளையராணி. நந்தினியை ரவிதாசன் முழுமையா நம்புறதில்லைங்கிறதையோ கவனிச்சுக்கிட்டு வரும். தஞ்சாவூர் சேந்தனமுதன் வீட்டிலிருந்து பழையாறைக்கு தப்பி ஓடினான் வந்தியத்தேவன். இரவுல ஒரு பாழ் மண்டபத்துல அவன் கழுத்தை நெரிச்சு முதிரை மோதிரத்தை தரும்படி மிரட்டினான் மந்திரவாதி. அப்போ வாங்கின உதையில, இந்த ஆளை தனியா எதிர்க்க முடியாது, மோதிரத்துக்கு ஆசைப்பட்டா உயிரே போயிடும்னு புரிஞ்சுக்கிட்டான். நந்தினியின் உத்தி நமக்கே ஆபத்து. இலங்கையில தன் பங்குக்கு மேற்கொண்ட கொலை முயற்சிகளை, பேச இயலாத பூதம் முறியடிச்சதை வந்தியத்தேவனிடம் பகிர்ந்துகிட்டதை கேட்டோம். கொடிய விரோதி முதற்பகைவன்னு

0: கொடுக்க ஆசைப்பட்டா உயிரே போயிடும்னு புரிச்சுக்கிட்டான். நந்தினியின் உத்தி நமக்கே ஆபத்து. இலங்கையில தன் பங்குக்கு மேற்கொண்ட கொலை முயற்சிகளை பேச இயலாத பூதம் முறியடிச்சதை வந்தியத்தேவனிடம் பகிர்ந்துகிட்டதை கேட்டோம். கொடிய விரோதி முதற்பகைவன் கருதிக்கிட்டு வர திருமலையப்பனை கூட நெருங்க முடியல. நடுக்கடல்ல வந்தியத்தேவனோட உதவி தேவைப்படுது. வாலிப வீரன் இவனை பகைச்சுக்கிறத விட நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டா என்ன? பேசி பார்க்கறாங்க வீரபாண்டியனின் ஆபத்துதவிகளான ரவிதாசனும் தேவராளனும். எது எப்படி ஆனாலும் உங்க கொலைகார கூட்டத்தில் சேர மாட்டேன், உறுதியா சொல்லிடுறான் வல்லவரையன். சுழற்காற்று உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இவனை ஏமாத்திட்டு நழுவிடுறதுதான் புத்திசாலித்தனம்னு தப்பிச்சு போயிடுறாங்க அல்லவா? இலங்கை திரிகோண மலையில இந்த ரெண்டு பேரும் பார்த்திபேந்திரனை சந்திச்சதையும் இளவரசர் இருக்கும் இடத்தை காட்டுறதாக சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்ததையும் அனுராதபுரத்துல திடீர்னு மறைவா போயிட்டதையும் கேட்டோம். இப்போ எதிர்பாராத வகையில அந்த பல்லவன் கோடிக்கரையில வகையா சிக்கிக்கிட்டான். கரை சேர்ந்தப்பறம் பலி கொடுக்க பூசாரிணி கூட இங்கதான் இருக்காங்க. குதலை மொழி இந்த தொடர் பொதுவா மடலை பேச்ச குறிப்பிட்டாலும் சிறப்பா மகளிருடைய இழைவும் இனிமையும் கலந்த பேச்சை குறிப்பிடும். கேட்டவரை மயங்கு வைக்கும் இந்த குதலை மொழியாலும் கேட்டாலே நடுங்க வைக்கும் அந்த ஆந்தை குரலோனும் சந்திச்சா என்ன நடக்கும்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை 6:10.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: நம்ம என்ன ஃபீடு பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த பாடி லாங் லாஸ்டிங் அப்படின்ற நிலையை அடையும். அதுக்கான ஈல்டு அது கொடுக்க முடியும், விகர் கொடுக்க முடியும். அப்போது நம்ம ஃபுட்டை தான் நாம் வந்து என்ன பண்ணோம்னா இன்புட் டு அவர் பாடி, டு அவர் லைஃப் ஸ்டைல், ஆர் வி ஆர் ஃபீலிங் அப் அவர் பாடி. நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருள் ஃபியூல் அப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை கொடுக்கணும். அப்போ நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா கவனமாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு வேணுன்ற சத்துக்களை உடல் எடுத்து நம்மளை தன்னைத்தானே அது புதுப்பிச்சு நோயில்லா ஒரு வாழ்வை வாழ முடியும்.
5: உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களின் கருத்துக்கள்.
3: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இனி ஒரு திரைப்பாடல் கேட்கலாம். எஸ் ஜானகி குரலில் அவர்கள் படத்திலிருந்து.

0: நேர்களே, மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும். நேர்களே, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் akashvani.gov.in என்ற இணையதள முகவரியிலும் கேட்டு ரசிக்கலாம். இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் OTP அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார்.

0: கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது வந்து நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டேன், அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள. ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கல யார் எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு
0: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும் லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி

0: மாரி நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட், வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னல் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 அடுக்கு பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
3: இந்த வாணிம்படியில் தான் 63 வருஷம் அது பிறந்து இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 அடி பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்கா மூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங் ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 6:40 ஆகாஷ்வாணி சென்னை. மனதில் நின்றவை கேட்கலாம். முதலில் உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திற்காக மனு சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வான்மதி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறான்.

0: மனப்புறம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: தேவர் மகன் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:55.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ்.

0: சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று இரவு 9:30 நாடக மலர். இதில் அலையும் ஆசைகள் நாடகம், எழுதியவர் அகஸ்டோ அவர்கள்.
1: என்ன
2: அங்கேயே நடக்க போகுது?
1: நடக்காதுன்னு நீ ஏன் முடிவு பண்ணிட்டா? எப்படி?
2: என் உயரம் எனக்கு தெரியும்.
3: ஓ, உயரம் 5 அடி 6 அங்குலம்னு எனக்கும் தெரியும்.
0: நடித்திருப்பவர்கள் பி ராமன், எஸ் எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர். அமைப்பு கே ஆர் ஜெயகணேஷ், எம் ரமேஷ் ஆகியோர். அலையும் ஆசைகள் நாடகம் இன்று இரவு 9:30.
4: கண்ணே என் மீது சாயவா.
5: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
4: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
5: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
0: நேர்களே, மீண்டும் திரைகாணம் 8:05.
6: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
7: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
6: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
7: இந்த கதையில் மாற்றமில்லை,
6: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
7: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
6: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
7: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நேரம் 7:10. ஆகாஷவாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா.
8: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாள் பயிற்சி வகுப்புகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த பயிற்சி குறித்த ஆய்வினை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பயிற்சிக்கு மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளது. வீடு வீடாக சென்று பொதுமக்கள் குறித்த கணக்கெடுப்பினை இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் 1 நாள் தீயணைப்பு மற்றும் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சத்யபாமா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயரமான கட்டிடங்கள், ஆக்சிஜன் பாதுகாப்பு இடங்கள், மருந்துகள், உபகரணங்கள், துணி வகைகள், சேமிப்பு கிடங்குகளில் மின்கசிவு காரணமாக தீ பரவினால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது போன்ற அவசரகால பணிகள் மேற்கொள்வது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் செவிலியர்கள், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு தீ அணைப்பது குறித்து பயிற்சியினை எடுத்துக்கொண்டனர். ஓசூர் அடுத்த அந்திவாடி அரசு உள் விளையாட்டு அரங்கில் ஜீத் கியூண்டோ அமைப்பின் சார்பில் 37வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டி

0: கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சப் ஜூனியர், ஜூனியர் என்ற இரண்டு பிரிவுகளின் கீழ் மணிப்பூர், அசாம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் இருந்து 300 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவாக 76 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக பதிவாகியது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடிக்கு 50 அடி நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்றின் வழியாக வினாடிக்கு 400 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆற்றின் வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி, பருகூர், வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1133 தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்தர ஆய்வுப் பணிகள் நடைபெற்றது. இதில் வட்டாரத்தில் உள்ள 325 பள்ளி வாகனங்கள் முதல் கட்டமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பள்ளி வாகனங்களின் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். ஒவ்வொரு வாகனங்களாக சென்று குழந்தைகளின் இருக்கைகள், முதலுதவி பெட்டி, அவசர வழி, தீயணைப்பானின் செயல்பாடு போன்ற பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த வாரம் கிருஷ்ணகிரியிலிருந்து தேன்கனிக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து உள்ளுக்குறுக்கை எனும் இடத்தில் வளைவில் திரும்பும்போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 28 மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து அருகில் உள்ள தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்புள்ளி அடுத்த புகழ்பெற்ற வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு கடந்த வாரம் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் 200 மேற்பட்ட காட்டு யானைகள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மலை கிராம பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. கோடை வெயிலின் தாக்கத்தால் அதிக அளவில் யானைகள் ஊருக்குள் வருவது காண முடிகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனப்பகுதிகளில் 16 தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பும் பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட வன அலுவலகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராதாகிருஷ்ணா திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. தொடர்வது தமிழில் செய்திகள். வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியில்

0: போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 MW மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில்

நடைபெறவுள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார்

0: கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும் பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின் நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். பண்ணை செய்தி கேட்கும் முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைகால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைகாலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளுஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணி

இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் கலைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். சில கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்ப்புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்பொழுது கேட்கலாம்

0: முத்தழகு, முத்தழகு
1: வாங்க பட்டக்கா.
0: இந்தா நானு இன்னைக்கு சிறுகீரை கூட்டு வச்சேன், அதான் உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
1: அட அக்கா, நான் கூட இன்னைக்கு கீரை கூட்டு தான் வச்சேன்.
0: பாருடா என்ன முத்தழகு, வழக்கத்துக்கு மாறான விஷயம்லாம் நடக்குது.
1: அக்கா கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா?
0: இல்ல இல்ல, உன் வீட்டுக்காரருக்கு ஏதாவது கட்டு சோறு கட்டி விட்டுட்டு சமைக்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஆர்டர் போட்டு சாப்பிடுவிய, இன்னைக்கு என்னடானா சமைச்சிருக்கேன்னு வேற சொல்ற, அதுவும் கீரை சமைச்சிருக்கேன்னு வேற சொல்ற, நம்பவே முடியலையே.
1: அக்கா அம்முட்டுக்கும் நீங்க தான் காரணம்.
0: நான் காரணமா? என்னக்குள்ள சொல்ற?
1: ஆமாக்கா, நீங்க போன முறை சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா? அடிக்கடி வெளியில வாங்கி சாப்பிடாம சத்தானதா வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே.
0: ஆமா சொன்னேன்.
1: அதுதான் என்ன ரொம்பவே ஆழமா யோசிக்க வச்சது.
0: அப்படியா? இப்படி என்ன புள்ள யோசிச்சுட்ட நீ?
1: நம்ம உடம்புக்கு உணவு ரொம்ப முக்கியம், அத நம்ம நல்லதா எடுத்துக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா.
0: ஆமா முத்தழகு, உணவே மருந்துங்கிற காலம் போய் இப்ப மருந்தே உணவுங்கிற நிலைக்கு மாறிட்டே வரோம். அந்த நிலைய மாத்தணும்னா நாம உணவு முறைய இயற்கையாவும் ஆரோக்கியமாவும் எடுத்துக்கணும்.
1: சரியா சொன்னீங்கக்கா.

0: உணவுல என்னென்ன நலன் தரக்கூடிய உணவா நாம எடுத்துக்கிட்டா அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் ஒரு பதிவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: அப்படியா? என்ன பதிவு அது? எனக்கும் சொல்லு, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
0: சொல்றேங்கா. உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. நான் வைக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்க.
2: உணவுன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒன்று. உணவு தான் மருந்து அப்படின்றதான் நம்மளுடைய வாழ்வியல் முறை. நம்ம ஃபுட்லேயே பார்த்திங்கன்னா அஞ்சலப்பட்டியில் அனைத்தும் இருக்குது, அனைத்து வகையான மருத்துவமும் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்வியல் முறை. டக்குன்னு சூடு பிடிச்சிருச்சா உடனே கொஞ்சம் வெந்தயத்தை தண்ணியோட சேர்த்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த வெந்தயன்றது நம்ம வீட்டு அஞ்சலப்பட்டியிலேயே இருக்கும். டைஜஸ்டிவ் இஷ்யூவாக இருக்கா உடனே கொஞ்சம் சீரகம் எடுத்து மென்று சாப்பிடு அப்படின்வாங்க. டக்குன்னு சீரகம் நம்ம அஞ்சலப்பட்டியிலே இருக்குது. அப்போது நம்ம உணவுன்றது வந்து நம்ம வீட்டு அஞ்சலப்பட்டியிலேயே நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு அதெல்லாம் மறந்து சமைக்கிறத மறந்தே நாள்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இன்னைக்கு. அந்த மாதிரி நாம் வந்து இப்போது, ஏன்னா நம்ம வாழ்வியல் முறை, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. உலகம் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளும் ஓடணும். நான் உலகம் போகிற மாதிரி போக மாட்டேன் அப்படின்னு போகும்பொழுது அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வர முடியாது. அப்போது ஃபுட்டுன்றது வந்து இன்றைக்கி டிபெண்ட்டாக இருக்கும். நாம் விருந்துகளில் சாப்பிட வேண்டியது இருக்குது, வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கு. வறு விருந்து ஓம்புதல் அப்படின்றதே ஆர்டரிங்கில் தான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே கெஸ்ட் வந்துட்டாங்க, சாப்பாடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் இப்போ தெரியறதில்லை. என்னோட பணியாற்றிய பேராசிரியர் சொல்லுவார், அவர் ஓய்வு பெற்றார், ஓய்வு பெற்ற பேராசிரியர், அவரோட நாங்கள் இந்த உணவில் உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசும்பொழுது அவர் சொல்லுவார், சார் ஃபுட்டு வந்து உடனே பாதிப்பு தரதில்லை, சில உணவுகள் உடனே ஒவ்வாமையை காமிச்சிடும், அலர்ஜிக் அப்படின்றத காமிச்சிடும், சில உணவுகள் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ரியாக்ட் பண்ணும், பிளாக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நபர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அந்த உணவியல் வந்து நல்லதாக கொடுக்கணும், அந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸும் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். உணவு சார்ந்து இன்னைக்கு விழிப்புணர்வும் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நம்ம கண்ணு முன்னாடி நாம் பார்க்கக்கூடிய நோய்கள், நமக்கு உறவு முறைகளுக்குள்ளே நம்ம தான் சொல்லுவாங்க, அவங்களோட துன்பங்களை நம்ம பார்க்குறப்போ என்னப்பா இப்படி இருக்குது, இதை சாப்பிடுவார் அதை சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நமக்கு ஒரு உள்ள ஒரு பயம் வரும். ஊறுகான்னு நம்ம சாதாரணம் நினைப்போம். அந்த ஊறுகால பார்த்திங்கன்னா சரியாக அந்த ஊறுகாய் ப்ராசஸ் பண்ணப்படாட்டாலும் அதுவும் கார்சினோஜன், மீன்ஸ் அதுவே ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்போது எது சரியான முறையில் ப்ராசஸ் பண்ணணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. எவ்வளவு சாப்பிடணும், அளவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. யார் யார் எவ்வளோ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எல்லாருக்கும் ஜென்ரலாக பத்தாம் பொதுவாக சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ வந்து ஃபேட் ஃப்ரீ மில்க் அப்படின்வாங்க, பாலில் இருக்கக்கூடிய ஃபேட்டு இல்லாமல் நம்ம சாப்பிடணும். அதை நம்ம பச்சை குழந்தைக்கு நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு க்ரோனப் சைல்டு இருக்குது, அதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாமா, அப்படியும் கிடையாது. என்னென்னா கொழுப்பில் கரையும் விட்டமின்கள்னு சொல்லுவாங்க, ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் ADEK. இந்த நாலுமே, ADEK நாலுமே கொழுப்பு சாப்பிட்டா தான் கிடைக்கும். அப்போது கொழுப்பு சாப்பிட்றது தப்பா, அது சாப்பிட்றதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்டர் ஃபாலோ பண்ணலாம். அந்த எல்டர் ஃபுட் அந்த குழந்தை எடுத்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த எல்டர் மாதிரி தான் அதோட ஃபிசிக், அதோட ஹெல்த் கண்டிஷன் இருக்கும். அப்போ குழந்தைக்கான உணவு வேறு, அந்த எல்டருக்கான உணவு வேறு. அப்போது அந்த எல்டர் ஃபேட் ஃப்ரீ மில்க் சாப்பிட்லாம், அந்த எல்டர் ஃபேட் அவாய்ட் பண்ணலாம், ஆனால் அந்த குழந்தை ஃபேட்டை சாப்பிட்ணும். ஏன்னா ஈ வந்து பொட்டன்சிக்கு ரொம்ப அதிகம். அப்போ இன்ஃபர்டிலிட்டி சென்டர் அந்த குழந்தை போகக்கூடாது அப்படின்னா ஈன்ற ஒன்று ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அப்போ அது ஃபியூச்சருக்கு அது ரொம்ப தேவை. ஏன்றது வந்து கண்ணு நம்ம சொல்லுவோம். விட்டமின் ஏ வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா அந்த முட்டையோட மஞ்சள் கருவில் இருக்கும், அப்புறம் எண்ணெயில் இருக்கும், நெய்யில் இருக்கும். அப்போ இதெல்லாமே அந்த நிறமி, ஏன் நெய் வந்து நமக்கு வந்து ஒரு எல்லோயிஷ் ஷேடாக இருக்குது, அதுக்கு காரணம் இந்த விட்டமின் ஏன்றது ஒரு நிறமியாக தான் இருக்கும். ஏன் கேரட்டை நம்ம சாப்பிட்ணும், அந்த கேரட்டில் அந்த கலரில் தான் கேரோட்டினாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த விட்டமின் ஏ இருக்கும். அப்போது இதெல்லாம் நாம் வந்து சாப்பிடணும், குழந்தைகள் அதிகமாக சாப்பிடணும். பெரியவங்க அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து உழைப்பு குறைஞ்சிருச்சு. இது பெரியவங்க சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஈவன் நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது கூட மிஷினை தான் நம்ம சார்ந்திருக்கோம். ஒரு காலத்தில் கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம யாருமே துணி துவைச்சி குளிக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பாத்ரூம் ஃபெசிலிட்டியே ரொம்ப கம்மி, டைமும் இன்னும் ரொம்ப கம்மி. அப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, குனிஞ்சு நிமிர்றது அப்படின்றது நம்மகிட்ட ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்னும் காலை மடக்கி உட்கார்ந்து சாப்பிட்டு

து அப்படின்ற கலாச்சாரமும் நம்ம ரொம்ப மாறிடுச்சு. நம்ம காலையே மடக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கப்போ நம்ம சாப்பிட்ற கலோரி பேர்ன் ஆகாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அக்குமுலேஷன் ஆஃப் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மூணு வேளை சாப்பிடுவோம், ரெண்டு வேளை டீ சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கீப்பான் நம்ம ஃபீடிங் அவர் பாடி, கீப்பான் நம்ம எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது, ஏன்னா நம்ம காலை கூட மடக்கிறத முடியாத ஒரு செயலாக போச்சு. அப்போது இது என்ன ஆகும், கிளைக்கோஜனாக மாறும், கிளைக்கோஜன் ஃபேட்டாக மாறும், நமக்கு டெபாசிஷன்ஸ் ஃபேட் டெபாசிஷன்ஸ் அதிகமாகுது. அப்போது நம்ம ஃபேட்டை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு எல்லாத்துமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் உழைப்பு மாறிடுச்சு. அப்போது நம்ம உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி, அது ஆங்கிலத்தில் சொல்கிறப்போ செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம், நம்மளுடைய வேலை அப்படி தான் இருக்குது, நம்மளால் எங்கே எந்திரிச்சு போயிட்டு வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம உணவில் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும், ஒரு டீ டைமுக்கு ஒரு பொரிச்ச உணவு, சரி ஒரு வடை வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுட்டை கம்மி பண்ணிவிட்டு, நமக்கு என்ன தேவை, ப்ரோட்டீன் தேவைன்னா, ஏன்னா ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு வந்து COVID-19 டைம்ஸ்லலாம் நிறையா சுண்டல் சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க. ஏன் ரேஷன் கடையில் கூட சுண்டல் கொடுத்தாங்க, சாப்பிடணும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் இம்யூன் சிஸ்டத்தை பில்டப் பண்ணும், ஸ்ட்ராங் ஆகும். அப்போ நமக்கு ப்ரோட்டீன் தேவை. ஓவர் ப்ரோட்டீனும் கூடாதுங்க. ப்ரோட்டீன் யார் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, கிட்னி பேஷண்ட்ஸ் அவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கக்கூடாது. அப்போ நார்மலாக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் போனவர் இந்த ப்ரோட்டீன் பேஸ்டு எடுத்துக்கிட்டு, அதாவது என்னென்னா, யூ ஆர் நாட் ரெக்கமெண்டிங் த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட், வி நீட் த குவாலிட்டி ஆஃப். அப்போ நம்ம என்ன குவாலிட்டி சாப்பிட்றோம், இப்போ ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம், ப்ரோட்டீனுக்கான சோர்ஸ் எய்தர் வெஜிடேரியன் சோர்ஸாக இருக்கலாம், இல்லை மீட் சோர்ஸாக இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு பிளேட்டு சாப்பிட்றோன்னா, ஒரு பிளேட்டு சோறாக சாப்பிடாம அதில் ஒரு கால் பங்கு சோறு, ஒரு கால் பங்கு ஃப்ரூட்டு, ஒரு கால் பங்கு வெஜிடபிள், ஒரு கால் பங்கு ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு நமக்கு கிடைக்கும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவர். அப்போது உங்களுக்கு என்னாகும், இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வேணுன்ற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும், ஃபைபர்ஸ் கிடைக்கும் பர்டிகுலராக. அப்போ நமக்கு என்னாகும்னா, வயிறு நிறைஞ்ச ஃபீல் ஒன்று நமக்கு இருக்கும். அதுக்கு தேவை உணவு, நமக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கும். அப்போ கம்ப்ளீட்னஸ் ஆஃப் நமக்கு ரெக்யர்மெண்ட், பாடி ரெக்யர்மெண்ட் வந்து இந்த ஃபுட்டில் ஃபுல்ஃபில் ஆகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு அழகான ஒரு தமிழ் பழமொழி வரும், வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணிகனுக்கு கொடுப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கன்சம்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, வெஜிடபிள்ஸோட கன்சம்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீனோட கன்சம்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது இதெல்லாமே கம்மியாக இருக்கிறப்போ நம்ம பாடி என்ன பண்ணுவோம், பாடி தன்னைத்தானே புதுப்பிக்கிற சக்தி பாடிக்கு உண்டு. ஏன்னா அதுக்கு வேணுன்ற இன்புட்டை கொடுத்தோம்னா அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறப்போ ஒரு தாவரம் இருக்குன்னா, அந்த தாவரத்துக்கு வேணுன்ற ஊட்டச்சத்தை கொடுக்கணும். நம்ம NPK-ன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு, அது கொடுத்தா தான் அந்த தாவரம் போதுமான ஈல்டு கொடுக்கும், நல்லா விளைச்சலை கொடுக்கும். நம்ம பாடியும் அதே மாதிரி தான், நம்ம என்ன ஃபீடு பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த பாடி லாங் லாஸ்டிங் அப்படின்ற நிலையை அடையும். அதுக்கான ஈல்டு அது கொடுக்க முடியும், விகர் கொடுக்க முடியும். அப்போது நம்ம ஃபுட்டை தான் நாம் வந்து என்ன பண்ணணும்னா, இன்புட் டு அவர் பாடி, டு அவர் லைஃப் ஸ்டைல், ஆர் வி ஆர் ஃபீலிங் அப் அவர் பாடி, நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருள், ஃபியூல் அப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை கொடுக்கணும். அப்போ நம்ம ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா, கவனமாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு வேணுன்ற சத்துக்களை உடல் எடுத்து நம்மளை தன்னைத்தானே அது புதுப்பிச்சு நோயில்லா ஒரு வாழ்வை வாழ முடியும். இது ஏன் நான் ப்ரோட்டீனையும் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம உணவில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் ரீஃபைன்டு ஃபுட்டை தான் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பரோட்டா, இது வந்து இன்வேரியபிளாக எடுத்துக்குவோம். ஏன்னா அது வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா, நைட் டைம்ஸ் ட்ராவல் பண்ணுறப்போ பரோட்டா எடுத்து நான் ட்ராவல் பண்ணேன்னா எனக்கு பசிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து என்ன அப்படின்னா, அது ரீஃபைன்டு மைதா, மைதா ப்ராடக்ட், அது ரீஃபைன்டு வீட் ஃப்ளார்னு சொல்லுவோம். நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டா கூட அதோட தோல்லாம் நீக்கிறோம், ஒரு வெஜிடபிள் சாப்பிட்டாலும் அதோட தோள்களை நீக்கிறோம். இப்போ நம்ம ரொம்ப ரீஃபைன்டாக செலக்டிவாக சாப்பிடணும், டேஸ்ட் பட்ஸை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ போதுமான நார்ச்சத்து இருக்காது. நார்ச்சத்து இல்லாதனால என்ன பண்ணுவோம், நிறையா சாப்பிடுவோம். நிறையா சாப்பிட்றப்ப என்னாகும், ஆட்டோமேட்டிக் குளுக்கோஸ் லெவல் பில்டப் ஆகும், டயாபெட்டிக்கா நம்ம மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாம இந்த நார்ச்சத்துகளோட சேர்த்து சாப்பிட்றப்போ கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்போம். இந்த நார்ச்சத்து உள்ள இருந்துகிட்டே இருக்கிறனால வயிறு வந்து ஃபுல்ஃபில்டா இருக்கும், பசின்றது அப்படைட் நமக்கு இருந்துட்டுருக்காது. அப்போது நம்ம இன்டேக் கம்மியாக இருக்கும், போதுன்ற அளவுக்கு குளுக்கோஸ் நமக்கு இருந்திருக்கும். அப்போ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டயாபெட்டிக்காக மாற மாட்டோம். இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபுட் இன்டேக் அதிகமாக எடுத்திருப்போம், அதனால் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் தான் நம்மளை டயாபெட்டிக்காக மாற்றிருக்குமே தவிர வேறு எந்த ரீசனுமே, நாம தான் நம்மளுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நாம தான் காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட் தான் இன்றைக்கி நாம் இருக்கிற நிலைக்கும் காரணம். அப்போ நிறையா நாம் ஃபைபர் பேஸ்டு ஃபுட்டு, அந்த காலத்துலலாம் கைக்குத்தலரிசின்னு சொன்னாங்க. கைக்குத்தலரிசினா என்ன, மேலே இருக்கிற உமியை நீக்கியிருப்பாங்க, உள்ள பிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும், அதில் விட்டமின்ஸும் சேர்ந்துருக்கும், அது

சேர்த்து தான் நம்ம சாப்பிட்டோம். இன்னைக்கு ரீஃபைண்ட் வீட் ஃப்ளார், ரீஃபைண்ட் ரைஸ், எல்லாமே ரீஃபைன். ஈவன் நம்ம ஆயிலுமே ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு நிறைய ரீஃபைன்மெண்ட் போக, ரீஃபைண்ட் சுகர், எல்லாமே ரீஃபைன்மெண்ட் நம்ம போறதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த உடலுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போயிடுறது. ஸோ அப்போ என்னப்ப நம்ம ஃபுட் என்ன இருக்கு, ரீஃபைண்ட் ஃபுட் அப்படின்றத தாண்டி நாம இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கைக்கூத்தல் அரிசி எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லயே வேறு உமை மட்டும் நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. செக் எண்ணெய் யூஸ் பண்ற, உணவியல் முறைகள் வெளியில ஒரு டீ வந்து நமக்கு ரீஃபைன் சுகர்ல போட்டு கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கணும் தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடுகளில் நம்ம ரீஃபைன்மெண்ட் ரொம்ப போகாம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துட்டு வயிறு போதும்னு உடனே நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னாலே பாதி நோய்கள் நமக்கு சரியாயிடும். நிறையா வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து நம்ம பிளேம் பண்ணுவோம், ஏன்னா அதில் போடுற மசாலாக்கள் நம்மளை வந்து அடிக்ட் ஆக்குது. இந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் அப்படின்ற ஒன்று அதில் இருக்குது. இந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்ஷனை கொடுக்கும். அப்போ நிறைய துரித உணவுகளில் இது வந்து கம்பல்சரியாக அந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் சேர்ப்பாங்க. அதனால் நமக்கு வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக போனால் நம்ம அந்த துரித உணவை சாப்பிட்லாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கான உணவுகளை நாமே தயார் பண்ணி சாப்பிட்றப்போ கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இருக்க முடியும். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு இட்லி தோசை நுகர்வுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இட்லி தோசை நுகர்வு அப்படின்றது பார்க்குறப்போ இட்லி தோசை ஓகே, ஏன்னா இட்லியில் வந்து அரிசி இருக்குது, உளுந்து நம்ம சேர்க்குறோம் நாளுக்கு ஒன்று அப்படின்ற பக்கத்தில். அப்போ உளுந்துன்றது வந்து ஒரு பல்சஸ், அப்போ ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கும். அது ஒரு சட்னி, இப்போ உடச்சக்கல்ல சட்னி வைக்கிறோம், இல்லை தேங்காய் வைக்கிறோம், தேங்காயோட சேர்த்து உடச்சக்கல்ல சட்னியாக சேர்த்து சாப்பிட்றதுமே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. தேங்காயோட கன்சம்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு, ஏன்னா அந்த லாரிக் ஆசிட்ன்றது வந்து அந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து கிடைக்கும். நம்ம தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நாம் எள்ளெண்ணெயை பயன்படுத்துவோம். எள்ளெண்ணெயில் செசாமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது, அது வந்து ஆன்டி கார்சினோஜனாக செயல்படும். இந்த லாரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ஸ்டாமினா கொடுக்கும். தேங்காயோட நுகர்வு வந்து ரொம்ப இன்னைக்கு ரீசன்ட் டேஸில் குறைஞ்சிருச்சு. தக்காளி சட்னி சாப்பிட்ணும், குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி சட்னி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அப்படி குழந்தைங்க தக்காளி சட்னி சாப்பிடும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பூசணிக்காய் நீர்க்காய்கள் இருக்கு இல்லையா, பூசணிக்காய், சுரக்காய், மேரைக்காயின்னு தமிழில் சொல்லுவாங்க, சௌச்சௌ, இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தக்காளி சட்னியில் சேர்த்து அரைச்சி கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்டேக் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இந்த மார்னிங் இட் செல்ஃப் நமக்கு கிடைக்கும். நாம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மூலமாக மட்டும்தான் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை பெற முடியும். நம்ம ரைஸில் சாப்பிட்றப்போ ஒன்லி நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ரைஸில் சப்பாத்தியில் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூஸ் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, எனர்ஜி மட்டும்தான் அதில் கிடைக்கும். ப்ரோட்டீனுக்கு நம்ம வந்து பல்சஸையோ இல்லைனா மீட், எக் இதெல்லாம் நம்ம சார்ந்துட்டு இருப்போம். குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக, குழந்தைங்க அடோலசன் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய குழந்தைங்க இவங்க எல்லாருமே எக், பால், பால் பொருட்கள், பன்னீர் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். நிறைய வளர்றாங்க குழந்தைங்க, வளர வேண்டிய தேவை இருக்கிறனால ப்ரோட்டீன் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் தேவைப்படும். என்ன சொல்றது, ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்டேஷன், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாடி வெயிட் இப்போ 60 கிலோ இருக்கு அப்படின்னா அவர் வந்து குறைஞ்சது 60 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு அது சொல்லுது. ஆனால் நம்ம 60 கிராம் ப்ரோட்டீனாக எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ க்ரோன் அப் சைல்டுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும். அதனால் பால் கம்பல்சரியாக அந்த குழந்தை கொடுக்கணும். அது காஃபியா டீயா கொடுக்கக்கூடாது, பாலாவோ தயிர் இல்லைனா பன்னீர் அப்படின்றது இன்றைக்கி வந்து ரீசன்ட் டேஸில் ரொம்ப பிக்கிங்கப்பான ஒரு கான்செப்ட், வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ப்ரோட்டீனுக்கு வந்து அது ஒரு பெரிய சப்ஸ்டியூட்டாக இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கறியில் இருக்கக்கூடிய அளவுக்கு ப்ரோட்டீன், கறியில் பார்த்தீங்கன்னா மாமிசத்தில் வந்து 24% ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பன்னீர்லையும் 24% ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் பன்னீர் குழந்தைங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம கொடுக்கணும். எக்கு கொடுக்கணும், பால், தயிர் இதெல்லாமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்கணும். வெஜிடபிள்ஸை சட்னி ஃபார்ம்ஸில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பெரியவங்களுமே காலையில் இட்லி தோசையில் நீங்கள் சட்னிஸை எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துக்கணும், தேங்காயில் நார்ச்சத்தும் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இந்த COVID-19 டைம்லலாம் நிறைய அந்த தேங்காய் பால் கன்சம்ஷனை மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்காய் பால் கன்சம்ஷனுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. எங்கள் கல்லூரிக்கு வரக்கூடிய தொழில் முனைவோர்லாம் தேங்காய் பாலை நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்லாம் ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா
அவ்வளவு சத்துக்களை லாரிக் ஆசிட்ஸ் சொன்னேன் இல்லையா, சத்துக்களை அது உள்ளடக்கி இருக்கிறதுனால வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி இதெல்லாம் அதிகமாக இருக்கு. நம்ம பண்ணுற ரொம்ப தப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிட் நைட்ல சாப்பிட்றோம், காலையில் பார்த்தீங்கன்னா மசாலா லோடட் ஃபுட்டை எடுத்துக்கிறோம். அப்படி நம்ம சிஸ்டத்தை வந்து ரொம்ப மசாலா பேஸ்டாக கொடுக்குறப்போ கான்ஸ்டிபேஷன் தட் லீட்ஸ் டு பைல்ஸ் மூலம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன

0: இருக்குது அப்படின்னா கோலன் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. நம்ம பாடி ரொம்ப டீடாக்சிஃபை பண்ண வேண்டியிருக்கு, அதை வந்து நம்ம உணவு முறைமை தான் பண்ண முடியும். இது வந்து சித்தர் பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தால சொல்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க, நாள் இரண்டு, ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷன் காலை மாலை ரெண்டு வேளை வந்து டெஃபெகேஷன் போனால் தான், அவர் தன்னோட கழிவுகள் அகற்றினா தான் அவர் வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ரீஃபைன்ட் ஃபுட்டு சாப்பிட்டு கான்ஸ்டிபேஷன் போய் அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ நம்ம சிஸ்டத்தை நாமளே அப்சர்வ் பண்ணணும், நம்ம உடம்பு எதை ஏத்துக்குது எதை ஏத்துக்கல, அப்போ நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு உணவியல் மூலமாகவே நாம சரி பண்ணோம்னா கண்டிப்பா நோயில்லா உலகத்தை உருவாக்க முடியும்.
1: என்ன பட்டக்கா, உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவங்க தகவல்களை எம்பிட்டு அருமையா சொன்னாங்கல்ல.
2: நானும் கேட்ட முத்தழகு, நம்மளோட உடல் நலன் நம்ம கையில தான் இருக்கு. சத்தான உணவு வகைகளை நம்ம சாப்பிட்டா நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா வாழலான்னு அழகா சொன்னாங்களே.
1: ஆமாங்கா, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கவுங்க எந்தெந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம்னு தெளிவாக புரிய வச்சிட்டாரு.
2: உணவு எடுத்துக்கிறத விட ரொம்ப முக்கியம் அதில் எல்லா சத்துக்களும் அடங்கின மாதிரி உணவை எடுத்துக்கிறது தான். அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது.
1: அக்கா, அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது.
2: பரவாயில்லையே, இம்புட்டு சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தா போல நீ உன்னை மாற்றிக்கிட்டத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்புல.
1: ஆமாங்கக்கா, நாம சரியா இருந்தா தானே நம்ம வருங்கால சந்ததியையும் இதை கடைபிடிக்க வச்சு நோயில்லாத உலகத்தை உருவாக்க முடியும்.
2: சரியா சொன்ன முத்தழகு.

0: வருவது வேளாண் செய்திகள்.
1: மகிமை மிகுந்த மண்புழு உரம். விரைவான தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல் மற்றும் அதிகரித்து வரும் மக்கள் தொகை ஆகியவற்றின் மூலம் அதிக அளவிலான திட கழிவுகள் உருவாகின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் கரிம கழிவுகளை அகற்றுவது கடுமையான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது. கரிம கழிவுகளை எரிப்பதால் அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தை சென்றடைகிறது. இதனால் உலக வெப்பமயமாதல் நிகழ்கிறது. திட கரிம கழிவுகளில் பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளதால் இவற்றை சரியான முறையில் மறுசுழற்சி செய்தல் வேண்டும். மண்புழு உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பமானது கரிம கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான ஒரு சிறந்த முறையாகும். எனவே மண்புழு உரம் திடக்கழிவு மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இயற்கையில் கிடைக்கும் வேளாண் கழிவுப் பொருட்களான மாட்டு சாணம், இலை தழை போன்றவற்றை உட்கொண்டு எச்சங்களை சிறு சிறு உருண்டைகளாக மண்புழுக்கள் வெளியேற்றுவதையே மண்புழு உரம் என்கிறோம். இதில் பயிர்களுக்கு தேவையான தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து உள்ளன. நுண்ணுயிரியலில் மண்புழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை பல்துறை உயிர் இயக்கங்களாக செயல்படுகின்றன. அனைத்து மக்கும் தன்மையுடைய கரிம பொருட்களை மண்புழுக்கள் உணவாக உண்பதால் மண்ணில் நோய்கிருமிகள் அழிக்கப்படுகிறது. இறந்த திசுக்களிலிருந்து மீண்டும் உயிர் வாழ்வதற்கான இயற்கை ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்யவும் உதவுகின்றன. எந்த ஒரு மக்கும் அங்கக கழிவுகளையும் மண்புழுக்களுக்கு இட்டு அவற்றை நல்ல உரமாக மாற்றலாம். பண்ணை கழிவுகள், அதாவது அனைத்து விதமான பயிர் கழிவுகள், காய்கறி கழிவுகள், இலை சருகுகள், கால்நடை கழிவுகள் போன்றவற்றை இட்டு நல்ல உரமாக மாற்றலாம். மண்புழுக்களில் 3000 வகைகள் இருக்கின்றன. அவற்றின் வாழ்க்கை முறை மற்றும் அவை மண்ணை துளைக்கும் விதத்தை கொண்டு அதன் அடிப்படையில் மண்புழுக்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. முதலாவதாக எபிசைக் புழுக்கள். இவை மண்ணின் மேற்பரப்பில் காணப்படும், தரைக்கு மேலிருக்கும் குப்பையில் வாழும், அங்கக கழிவுகளை உண்ணும், அதிக அளவிலான கூடுகளை உண்டாக்கும், குறைந்த வாழ்க்கை சுழற்சி காலம் கொண்டது, சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் இருக்கும், கழிவுகளை மக்க செய்ய மிகவும் உகந்தவை. அடுத்ததாக எண்டோஜெனிக் புழுக்கள். மண்ணில் பக்கவாட்டில் வலைகளை உண்டாக்குபவை. மண்ணின் கீழ்ப்பகுதியில் 30 முதல் 50 சென்டிமீட்டர் ஆழத்தில் வளரும் தன்மையுடையது. மாறுபட்ட சூழ்நிலைகளை தாங்கும் தன்மையுடையது. சுமாரான அளவில் கூடுகளை உண்டாக்கும். சிறிய மற்றும் பெரிய அளவிலான புழுக்கள் நிறங்களற்று இருக்கும். அதன் உடல் எடையை போன்று சுமார் 20 முதல் 30 மடங்கு அதிக அளவிலான மண்ணை உட்கொள்ளும் திறனுடையது. அடுத்ததாக அனிசிக் புழுக்கள். மண்ணின் கீழ்ப்பரப்பில் 3 மீட்டர் ஆழம் வரை வளரும் தன்மையுடையது. ஆழமாக துளையிட்டு வலை அமைக்கும். குறைந்த அளவிலான கூடுகளை உண்டாக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி அதிக நாட்கள் ஆகும். அதிக அளவிலான தண்ணீர் உறிஞ்சும் தன்மையுடையது. ஆப்பிரிக்கன் புழுவானது மண்புழு உரம் தயாரிக்க மிகவும் சிறந்தது. இவை குறைந்த கால இடைவெளியில் அதிக அளவு உரம் மற்றும் புழுக்களை உற்பத்தி செய்யும். மண்புழுக்களின் தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக அதிகப்படியான அங்கக கழிவுகளை சிதைக்கும் தன்மையுடையது. வேறுபட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. குறைந்த நேரத்தில் அதிக அளவிலான பெருக்கமடையும். அதிக வளர்ச்சி திறன், உணவு செரிமானம், மக்க வைக்கும் தன்மையுடையதாக இருக்கும். ஒரு ஹெக்டேர் நிலத்திற்கு 5 டன் மண்புழு உரம் பரிந்துரைக்கப்படுகிறது. தென்னை, வாழை போன்ற வளர்ந்த மரங்களுக்கு 1 மாதத்திற்கு 5 கிலோ இடலாம். ரசாயன உரங்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த விலைக்கு கிடைக்கும். மேலும் இவற்றை மண்ணில் இடும்போது நிலத்தில் உள்ள அங்கக பொருட்களின் அளவு மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. இவை மண்ணின் நீர்பிடிப்பு திறன், காற்றோட்டம், வடிகால் வசதி ஆகியவற்றை அதிகரிக்கிறது. தழைச்சத்து, மணிசத்து, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் பயன்பாட்டை அதிகரிக்கிறது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளான சைட்டோகைனின், ஆக்சின் போன்றவை மண்புழு உரத்தில் நிறைந்துள்ளன. இது பயிர் வேரின் வளர்ச்சியை அதிகரிக்கும். செழிப்பான பயிர் வளர்ச்சி அதிக விளைச்சல் எடுக்க வழிவகை செய்யும். கழிவுகளை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிப்பதை தொழிலாக மேற்கொள்ளும் போது வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு

0: கிடைக்கும். மண்புழு உரம் தயாரிப்பில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை. மண்புழு உரம் தயாரிக்கும் போது ஈரப்பதத்தை தக்க வைக்க தேவையான அளவு தண்ணீரை தெளிக்க வேண்டும். உரப்படுக்கையை மூடி வைக்க வேண்டும். உரப்படுக்கையின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கக்கூடாது. உரப்படுக்கையை சுற்றி தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடாது. மண்புழுக்களை எறும்புகள், எலிகள் மற்றும் தவளைகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். மண்புழு உரத்துடன் எந்த ரசாயன உரங்களையும் கலக்கக்கூடாது. எனவே உழவர் பெருமக்கள் மண்புழு உரத்தை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தொடர் வருமானம் தரும் கோவைக்காய் சாகுபடி, செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தர வடிவேல் அவர்களின் அனுபவங்கள், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8:00 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும், ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 3 மார்ச் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர், கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்க வேண்டுமென்றும், எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா நகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். உணவுப் பொருட்களின் தரம், எடை ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் இருப்பு பதிவேடுகளையும் ஆய்வு செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடை, காலணிகள் மற்றும் புத்தகப்பை உள்ளிட்டவற்றை

0: அவர் வழங்கினார். பின்னர் அமைந்த கரையில் உள்ள குழந்தைகள் மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜூன் அம்சகரணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் கிங் கேங் அருண் டாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலில் 57 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:05:30. திரைகானம் துவக்கமாக ஒலிக்கியிருக்கிறது. உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் சதி லீலாவதி படப்பாடல்.

ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm

டாட் tanuvas டாட் ஏசி டாட் ஐஎன் ஏடிஎம் டாட் தனுவாஸ் டாட் ஏசி டாட் ஐஎன் மூலமாக இம்மாதம் 17 தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேரம் 8:19. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் இனி தேடி வந்த ராசா, மலேசியா வாசுதேவன் குரலில்.

நேரம் 8:24. நேரிலே சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஒலி உலாவர காத்திருக்கிறார் முத்து, மனோ, சுஜாதா குரல்களில்.

0: நேரம் 8:30 40 நொடி.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நேரலை சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் இனி நரேஷ் ஐயர் பாடியுள்ள பாடல் படம் சமர்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க.
2: நேரம் 8:43. நேரில் ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை வானொலி மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். இனி விஜய்

0: சென்னையே போதும் சார். சார் ப்ளீஸ் சார், சார் சார்
1: அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல இந்த ஆபீஸ்.
0: சார் இருக்கலாம் சார், ஆனா எனக்கு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் சார். ப்ளீஸ்,
1: பெரிய கமிட்மெண்ட் எனக்கு இல்லாததான். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நீங்க ஹரியானா போறீங்க, கம்பெனியை டாப்புக்கு கொண்டு வரீங்க. ஓகே, என்ன பேசாம நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க.
2: அலையும் ஆசைகள் நாடகம் இன்று இரவு 9:30 கேட்டு ரசியுங்கள். சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் இனி ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல் படம் தேசிக ராஜா.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று இரவு 9:30 நாடக மலர். இதில் அலையும் ஆசைகள் நாடகம், எழுதியவர் அகஸ்டோ அவர்கள்.
1: ஏன் ஏன் பதறீங்க? நீங்க நினைச்சே பார்க்க முடியாத சம்பளத்தோட ஹரியானா பிரான்ச்சுக்கு உங்களை மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன்
2: சார். எனக்கு ஹரியானாலாம் வேணாம் சார்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு வர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேர்களை திரைக்காணத்திற்கு நிறைவாக கமல்ஹாசன், சங்கர் மகாதேவன் குரல்களில் விஸ்வரூபம்.
3: அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறையான கிச்சாவே இத்தவணை எனையாக்கொள்வாயா சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

0: presence in the latest world boxing rankings. Jasmine Lamboria climbed to number 1 in the women's 57-kilogram category, while Asian champions Priya Ghangas in 60 kgs and Vishwanath Suresh in 50 kgs surged into the top 3 of their respective categories. In men's section, Sachin Sivaj and Narinder Berwal broke into the top 5 following a sustained run of international success. The southwest monsoon has arrived in Kerala today. The India Meteorological Department, or IMD, has forecast heavy to very heavy rainfall over Kerala and Karnataka and heavy rainfall over Tamil Nadu during the next 7 days. Heavy to very heavy rainfall is also likely over Mahe, Puducherry and Karaikal tomorrow. Meanwhile, Delhi NCR today witnessed heavy rainfall, bringing relief from warm and humid conditions. IMD also predicted very light and light rainfall accompanied by thunderstorms and lightning tonight. And now, before we end the bulletin, here are the headlines once again. India and Venezuela review full spectrum of bilateral relations and explore new avenues of cooperation in energy, trade and healthcare. Home Minister Amit Shah asked CMs of northeastern states to focus on AI, machine learning and blockchain infrastructure for new generations. World Yogasan Sports Championship begins in Ahmedabad. Prime Minister Modi hopes it will give Yogasan a global sports identity. India launches first flex-fuel passenger vehicle operating on a wide range of ethanol-petrol blends. Southwest monsoon hits Kerala. IMD forecasts heavy to very heavy rainfall over Kerala, Karnataka and Tamil Nadu during the next 7 days. And in world boxing rankings, India's Jasmine Lamboria climbs to world number 1, while Priya Ghangas and Vishwanath Suresh enter top 3. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தித் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் அந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர் திரு ரகுபாலன் பங்கேற்று பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
3: இந்திய அரசாங்கத்தில் புதுசாக கூட்டுறவு அமைச்சகம் ஒரு தனி அமைச்சகத்தையே 2021 கொண்டு வந்தாங்க. இந்த அமைச்சகத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார்? எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது?
4: கூட்டுறவு என்பது 100 வருடங்களுக்கு மேலாக இருந்துகிட்டு இருக்கு. 1904 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கூட்டுறவுகள் வந்து செயல்பட்டு வருது. இது வரைக்கும் அந்த கூட்டுறவுக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் வந்து இல்லை, ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ன்ற மினிஸ்ட்ரி கீழே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் புது அமைச்சகம் வந்ததுலேருந்து ஏன் கூட்டுறவுத்துறைக்காக நாம் புதுசாக ஒரு அமைச்சகம் ஆரம்பிக்கூடா அப்படின்னு பார்த்துட்டு July 4, 2021 பார்த்தீங்கன்னா புதிய கூட்டுறவு அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு வந்து நம்மளுடைய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தான் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள். ஸோ அதனால் கூட்டுறவுத்துறை வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 5 ஆண்டுகளை நம்ம வந்து இந்த கூட்டுறவு அமைச்சகம் கடக்க போகிறது. அதற்கு பல்வேறு திட்டங்கள்லாம் வந்து அரசு தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே July 4, 2026 5 ஆண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை கொண்டாட போகிறோம். கூட்டுறவு அமைச்சகம் கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவோட வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்காங்க.
3: ரகுபாலன் சார், வெங்கேஷ் சார் வந்து சொன்னாங்க மக்கள் நலனுக்காக இந்த அமைச்சகம் வந்து தொடங்கப்பட்டது, தனியாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த 5 ஆண்டு காலம் சார் குறிப்பிட்ட மாதிரி அதனுடைய நடவடிக்கைகள் என்ன வருது சார்?
5: முதல்ல நம்ம நாட்டில் ஒரு தனி அமைச்சகம் உருவானது அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம்தான். கூட்டுறவு சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே தெரியும், ஏன்னா அதற்கு முன்னாடி இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கூட்டுறவுகளுக்கு இல்லை. தொடர்ந்து கூட்டுறவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய விவசாயிகள், நெசவாளர்கள், பால் உற்பத்தியாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான். இன்னும் பல்வேறு வகையான முக்கியமாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை அவங்களுக்கான ஒரு நிறுவனங்களாக, அவங்களுடைய பொருளாதார சமூக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளாக கூட்டுறவுகள் செயல்பட்டுட்டே இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட துறைக்கு தனி அமைச்சகம்ங்கிறது பல்வேறு ஆண்டுகளாக நம்மளுடைய நாட்டில் இல்லை. ஸோ அதற்கென ஒரு தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டதே இந்திய அரசை நிச்சயமாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். அந்த முன்னெடுப்பை எடுத்ததற்காக இந்த 5 வருடங்களில் 100க்கும் மேற்பட்ட திட்டங்களையும் சீர்திருத்தங்களையும் செயல்பாடுகளையும் அமைச்சகம் கொண்டு வந்திருக்கு. நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதல்ல மாண்புமிகு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில இந்த அமைச்சகம் 2021 July 4 உருவாக்கப்பட்டது. அடுத்த மாதம் நம்ம இந்த 5வது ஆண்டை கொண்டாட இருக்கிறோம். இந்த 114க்கும் மேற்பட்ட இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றுமே கூட்டுறவு சங்கங்களை அடுத்த கட்டத்துக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் சீர்திருத்தங்கள் வாயிலாக

0: அதே போல சட்ட ரீதியாகவும் இன்னும் நல்ல செயல்பாடுகளை கொண்டு வந்து கூட்டுறவினுடைய உறுப்பினர்களுக்கு சிறப்பான சேவைகளை வழங்குவதற்கான அடுத்த கட்டத்துக்கு கூட்டுறவுகளை கொண்டு போறதுக்கான இளைஞர்களை எப்படி நம்ம அதிகப்படியாக கூட்டுறவுகளை கொண்டு வரணும், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்த 5 ஆண்டுகள் அமைச்சகத்தினுடைய செயல்பாடுகளை கூட்டுறவுகளை அடுத்த தலைமுறைக்கு தயார்படுத்திருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும்.
1: வெங்கடேஷ் சார், இப்ப நம்ம இருக்கிறது டிஜிட்டல் யுகம். டிஜிட்டல்ல தான் பண பரிவர்த்தனை முதற்கொண்டு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ கிராமப்புறங்கள்ல வந்து தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். விவசாயிகளுக்கு ரொம்ப கை கொடுக்கறது வந்து இந்த சங்கங்கள் தான். இந்த சங்கங்கள் வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கா? எதிர்கால திட்டங்கள் என்ன சார்?
2: தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லாம் கடன் அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் அதை வழங்குறது எல்லாமே மேனுவலாக தான் இருந்தது. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர்லி அமைச்சகம்லாம் வந்த பிறகு அனைத்து 63,000 PACS அப்படின்னு சொல்லக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை எல்லாம் கணினி மயமாக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை வகுத்து நபார்டு வங்கி மூலமாக அனைத்து தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களை எல்லாம் கணினி மயமாக்கப்பட்டிருக்கு. இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து விஷயங்களும் கணினியிலேயே வந்து செயல்பாடு வந்து இருக்குது. கடன் வழங்குவதிலிருந்து அவளுக்கு நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் கடன் வந்து விழுந்துடும். அதே மாதிரி அவங்களும் திருப்பி செலுத்தும் போது அதன் மூலமாக செலுத்தல. மேனுவலாக எதையுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு நேரடியாக போய் சேரும். யாரும் இடைத்தரகர்கள்ங்கிறதே கிடையாது. அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்கும், அது மனைவிக்கு போய் சேரணும், அது மனைவிக்கு தான் போய் சேரும். கணவன் அதன் நடுவில் வந்து இது பண்ணவும் முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுற கடன் சங்கத்தில் அவங்க வந்து செய்திருக்கிறார்கள்.
1: பயனாளி யாரோ அவங்களுக்கு உரிய பயன் வந்து சென்றடையணும் அப்படிங்கறத இது உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. ரகுபாலன் சார், நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த டிஜிட்டல் நடைமுறைகள், கம்ப்யூட்டர் மயமாக்கல், இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து பழகிக்கிட்டாங்களா? எந்த அளவுக்கு இருக்கு அவங்களுக்கான புரிதல்?
0: நம்ம விவசாயிகளுடைய சேவைகளை டிஜிட்டலி மயப்படுத்துறோம். இதுல விவசாயிகள் இதுல டிஜிட்டலைசேஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணுமா? அவங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியணுமா? இல்லை ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாதான் இந்த சேவைகளை பெற முடியுமா அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பொறுத்த வரைக்கும் விஷயம் இல்லை. நம்ம இங்கே பண்ணக்கூடிய ஒரு சீர்திருத்தம் அல்லது இந்த திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு முக்கியமான கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள். ஸோ அந்த சங்கங்கள் இந்த டிஜிட்டலைசேஷன் சொல்லக்கூடிய கூட்டுறவு சங்கங்களை கம்ப்யூட்டர் மயமாக்கல், இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம். மற்ற வங்கிகளில் நம்ம என்ன சேவையை பெறுறோமோ கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் அதே மாதிரிய சேவையை பெறணுங்கிறது தான் இந்த டிஜிட்டலைசேஷனுடைய நோக்கம்.
1: நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியும். நீங்க முன்னாடி கொடுக்கும் போது அந்த கார்டு அவங்க பத்திரமா வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும். இப்ப வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனதுனால சீக்கிரமா வந்து அந்த தகவல்களை பாத்துக்க முடியும் அப்படின்றது புரியும்.
2: எப்படி மத்தவங்க செய்யற மாதிரி விவசாயிகளுக்கும் வந்து கிசான் கிரெடிட் கார்டுன்றது கொடுக்கறாங்க. சிட்டியில வந்து ஒருத்தர் வந்து கிரெடிட் கார்டு வச்சு பணம் வாங்குறாரு, அதே மாதிரி இவங்க வந்து கடனை வந்து கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக அந்த சங்கத்துல இருந்து கடன் வாங்கலாம். சோ அவங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கறது விவசாயிகளுக்கு.
0: பயிர்கடனை கிசான் கிரெடிட் கார்டா கொண்டு வந்தது இப்போ இ கிசான் கிரெடிட் கார்டா ருபே கார்டுன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம் டெபிட் கார்டாவே அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஒரு விவசாயி வெளியில போய் பக்கத்துல இருக்க நகரத்துல தான் முத போய் ஏடிஎம்ல எடுக்க முடியும். இப்ப அடுத்து அதுக்கும் ஒரு சொல்யூஷன் என்ன கொண்டு வந்துட்டாங்க அமைச்சகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோ ஏடிஎம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அந்த மைக்ரோ ஏடிஎம் சொல்லக்கூடியது அந்த சங்கமே அந்த மைக்ரோ ஏடிஎம் ஃபெசிலிட்டியை வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஏடிஎம்ல அவங்களே அதை ஸ்கேன் பண்ணிட்டு பணம் செலுத்துவதற்கும் எடுப்பதற்கும் ரெண்டு வசதியுமே கூட்டுறவு கடன் சங்கத்திலே நம்ம கொண்டு வரதுக்கான சேவையும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க.
2: விவசாயிகள் வந்து மைக்ரோ ஏடிஎம் போய் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க சங்கத்துக்கு போகணுங்கிற அவசியமும் இல்லை. அதற்கு பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு ஒருத்தருப்பார், அவர் வீட்டுக்கே கொண்டு போய் விவசாயியோ இல்லை உறுப்பினர்களுக்கோ அவங்க வந்து அதை உபயோகப்படுத்திக்கலாம்.
0: வங்கி சேவை வந்து சேராத இடத்துக்கும் கூட்டுறவு மூலமாக வங்கி சேவையை கொண்டு சேர்ப்பது தான் அமைச்சகத்தினுடைய ஒரு முக்கிய பணியா இருக்குன்னு சொல்லலாம்.
1: நிச்சயமா சார், நாட்டின் உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யறவங்க வந்து விவசாயிகள் தான். அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றத அறிந்து வந்து கூட்டுறவு அமைச்சகம் நிறைய செயல்பாடுகளை மேற்கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சின்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் சார், இப்ப நீங்க சொல்லுங்க, விவசாயிகளுக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த விளை பொருட்களை வந்து பத்திரமா சேமிச்சு வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்தான். எப்படி நம்ம இதை சேர்த்து வைக்கிறது, கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உலகனுடைய மிக பெரிய உணவு தானிய சேமிப்பு திட்டத்தை கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கியிருக்காங்க, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க சார்.
2: விவசாயிகளுக்கு முக்கிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி. அவர்கள் உற்பத்தியும் செய்து விடுகிறார்கள், ஆனால் அதை வந்து சரியான விலை வர்ற வரைக்கும் அவங்களால வச்சிருந்து விற்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு உடனடியாக பண தேவைகள்லாம் இருக்கிறதுனால விலை கிடைக்கலன்னா அதை சேமித்து வைக்கணும், சேமித்து வைக்கணும்னா அதுக்கு சேமிப்பு கிடங்கு வேணும்,

0: ஸோ அந்த சேமிப்பு கிடங்குங்கிறது ரொம்ப முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் அவங்களோட கூட்டுறவு சங்கத்தில் கிடங்குகள் வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கிடங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதை சேமித்து வைத்து அவர்களுக்கு சரியான விலை கிடைக்கும்போது அதை விற்று அதில் வர பணத்தை கடனை அடைத்து விட்டு மீதி தொகையை அவர்களுடைய செலவுகளுக்கு வைத்தார். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரெயின் ஸ்டோரேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிடங்கு வசதி திட்டத்தை அமைச்சகம் மூலமாக இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கிறார். பர்டிகுலர்லி முதல்ல குஜராத்தில் வந்தது. அதே சமயத்தில் தேனி மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய அளவில் ஒரு 1000-2000 மெட்ரிக் டன் அளவுக்கு கிடங்குகள் வசதிகள் ஏற்பாடு செய்து அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் அதில் வந்து அவர்களின் பொருட்களை சேமித்து வைத்து சரியான விலை கிடைக்கும் போது அதை விற்று அவர்கள் பணத்தை வைத்தார். அந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம்
1: ரங்கபாலன் சார் நீங்க சொல்லுங்க, இப்ப நாட்டின் உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுல இந்த கிடங்குகள் என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது சார்?
2: இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையில முன்னணியில் இருக்கு நாடு அப்படின்னு சொல்றோம். ஒரு தானியம் அப்படிங்கறத நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம்னா

0: திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம்.
1: ரங்குபாலன் சார், நீங்க சொல்லுங்க, இப்ப நாட்டின் உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுல இந்த கிடங்குகள் என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது சார்?
2: இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையில முன்னணியில இருக்கு நாடு அப்படின்னு சொல்றோம். ஒரு தானியம் அப்படிங்கிறத நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போதா இருக்கலாம், இல்லை சரியான முறையில் குடோன் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு இடத்துல சேமிச்சு வச்சோம் அப்படின்னா உணவு தானியம்ங்கிறது வீணாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் கூட்டுறவு சங்கங்களை அடிப்படையாக வச்சு கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு கிடங்கு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கூட்டுறவு அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாகவே செயல்படுத்தப்படுது. அப்போ எந்தெந்த கூட்டுறவு சங்கங்கள்லாம் அவங்க ஏற்கனவே குடோன் கட்டி வச்சிருக்காங்களோ இந்த திட்டத்தின் கீழே பதிவு செஞ்சுக்கலாம். எந்தெந்த இடங்கள்ல இல்லையோ அந்த இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 500 முதல் 2000 டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளை கட்டுவதற்கான அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம், அந்த திட்டத்தின் மூலமாக கிடங்குகள் கட்டுவதற்கான பணிகளை கொண்டு போய் கூட்டுறவுகளில் சேர்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது சாரு கூட சொன்னாங்க, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ல சில்லமரத்துப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல தமிழ்நாட்டினுடைய முதல் கிடங்கு இந்த திட்டத்தின் கீழே கட்டப்பட்டிருக்கு, 1000 மெட்ரிக் டன். நான் நேரடியாவே அந்த கிடங்கை போய் பார்த்தேன், ரொம்ப நல்ல முறையில் சிஸ்டமேட்டிக்காக கட்டியிருக்கிறாங்க. அந்த சங்கத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கிடங்கின் மூலமாக மாதம் 60,000 ரூபாய் வருமானமும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று விவசாயிகளும் பயன்படுறாங்க, ரெண்டாவது சங்கத்துக்கும் அதன் மூலமாக வருமானம் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். சங்கத்தினுடைய ஒவ்வொரு ஆண்டு வரக்கூடிய நிகரலாபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் திரும்பவும் பங்காதாயமாக உறுப்பினர்களே போய் சேரும். கிடங்குகள் மூலமாக கூடிய வருமானமா இருக்கட்டும், இல்ல வேறு வகையில இன்னும் சங்கத்தினுடைய இந்த அமைச்சகத்தினுடைய முன்னெடுப்புகள் மூலமா வரக்கூடிய இதற்கப்புறம் உருவாகக்கூடிய அதிகப்படியான வருமானங்கள் எல்லாமே திரும்பவும் பங்காதாயமாக விவசாயிகளுக்கே போகும். அதன் மூலமாக விவசாயிகளுடைய ஆண்டு வருமானமும் அதிகரிப்பதற்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய ஒரு காரணிகளா இருக்கும்னு சொல்லலாம்.
1: நீங்க ரெண்டு பேரும் சொல்றது கேட்கும் போது ஒரு மௌனமான புரட்சின்னு கூட சொல்லலாம் சார். குறிப்பிடுற மாதிரி
0: விவசாயிகள் வந்து அந்த கிடங்களை சேமித்து வைக்கும் போது அது வரைக்கும் அவங்களுக்கு தேவையான பண தேவைகளை அந்த கூட்டுறவு வங்கியிலே கடனாகவும் பெற்றுக்கொள்ளலாம். கடனாக பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு சரியான விலை வந்த பிறகு அதை விற்று அந்த கடனை திருப்பி செலுத்தி விட்டு உங்களுடைய உரிய லாபத்தையும் வாங்கிக் கொள்ளலாம். முன்னாடியா பிசிக்கலா அது வந்து இருந்தது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மின்னணு மாற்று முறை கிடங்கு ரசீது, அதன் மூலமாக நம்மளுடைய சேமித்து வைத்திருக்கக்கூடிய பொருளை வந்து இந்தியாவில் எங்க இருக்கு வேணா நம்ம வந்து அதை விற்கலாம், மொத்தமாகவும் வைக்கலாம் அல்ல ஒரு பார்ட்டாகவும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வசதியும் நமக்கு, அதன் மூலமாக கூட்டுற வங்கிகள் தான் இல்லை கமர்ஷியல் பேங்க்லயும் நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு வசதி கிடங்கினால நமக்கு ஏற்படக்கூடிய பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான்.
1: நல்ல விலை கிடைக்கும் போது அவங்க விற்று லாபம் அடையலாம் அப்படின்னு சொல்றீங்க. விவசாயிகள்னு பார்க்கும்போது சார், நம்ம வந்து பால் உற்பத்தியாளர்களே நம்ம குறிப்பிட்டு தான் ஆகணும், அவங்களும் வந்து இந்த கடன் சங்கங்கள் மூலமா வந்து பயனடைறாங்க. புதுசா கொண்டு வந்திருக்கிற இந்த வெண்மை புரட்சி 2.2 அதை பத்தி சொல்லுங்க சார். அப்புறம் மீன்வள கூட்டுறவு சங்கங்கள் மூலமா என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுது சார்?
0: எந்தெந்த பஞ்சாயத்துல எல்லாம் வந்து இந்த கூட்டுறவு சங்கங்கள் இல்லையோ அங்கையெல்லாம் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க திட்டமிட்டு 2 லட்சம் கூட்டுறவு சங்கங்கள், பர்டிகுலர்லி மீனவர் கூட்டுறவு சங்கங்கள், இரண்டாவது பாத்தீங்கன்னா பால்வள கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு நோக்கத்துல கடந்த 2-3 ஆண்டுகளாக அதை வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல பால்வள கூட்டுறவு சங்கங்கள் நிறைய பெண்களை உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள், பெண்களோட பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்பட்டு இருக்கிறது. பாலை வந்து ப்ராசஸ் பண்ணி உபப்பொருட்களாக உற்பத்தி செய்து அதை விற்று நிறைய லாபங்கள் சேர்ப்பதற்கு வெண்மை புரட்சி 2 வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறது.
1: கூட்டுறவு சங்கங்களை வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க ரகுபாலன் சார், வரி சலுகைகளை கேட்கிறேன்.
2: ஸோ வரி சலுகைகள் அப்படின்னு சொல்லும்போது கூட்டுறவு சங்கங்களுக்கு குறிப்பாக பார்த்தோம்னா சிறப்பாக செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களில் அங்கே வருமானம் அதிகமாக இருக்கும். ஒரு சில கூட்டுறவுகள் தொழிற்சாலைகள் மாதிரி செயல்படக்கூடிய கூட்டுறவுகள் இருக்குன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக நம்ம பஞ்சாலைகள், இது கூட்டுறவு அடிப்படையில் செயல்படுறது இருக்குது. கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், இதெல்லாம் தொழிற்சாலைகள். இப்போ அங்கெல்லாம் டேக்ஸ் வந்து தொழிற்சாலைகளுக்கான வரி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா முன்னாடி ஒரு தனியார் நிறுவனம் என்னெல்லாம் செலுத்தணுமோ அதே அளவு கூட்டுறவுகளும் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. கூட்டுறவுக்கான அமைச்சகம் தனியாக வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் நிதித்துறைக்கு கொண்டு போகப்பட்டு அதெல்லாம் நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க. சர்சார்ஜ், 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய கூட்டுறவு சங்கங்களினுடைய இந்த சர்சார்ஜ் அப்படிங்கிறது 12%லிருந்து 7% குறைச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது மேட், மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், குறைந்தபட்ச மாற்று வரி. கார்பரேட்டுக்கெலாம் மேட்டில் பார்த்தோம் அப்படின்னா சலுகைகள் கொடுக்குறாங்க. இப்போ கூட்டுறவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை 18.5%லிருந்து 15% குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கேஷ் வித்ட்ராயல் லிமிட், இது வந்து ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு

0: சொல்கிறோம். அப்போது கிராம அளவில் செயல்படக்கூடிய இந்த கூட்டுறவு சங்கங்களில் பார்த்தோம்னா அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பணம் எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி டெபாசிட் பண்ணுறதுக்கும் இது ரெண்டுமே முன்னாடி பார்த்தோம்னா 20,000 வரைக்கும் தான் பண்ண முடியும். இப்போ 2,00,000 ரூபாய் வரைக்கும் அதை உயர்த்தியிருக்கிறாங்க. கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கான இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பங்காதாயத்திற்கான இன்கம் டேக்ஸ் அப்படிங்கறது எடுத்துட்டாங்க. மொத்த வருமானத்துல பங்காதாயம் எவ்வளவு கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் டாக்ஸ் கட்டினா போதும். இதெல்லாம் தான் இந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு சீர்திருத்தங்களா வரிச்சலுகைகள் கூட்டுறவுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
1: மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவு அமைச்சகம் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி.
3: அலையும் ஆசைகள் நாடகம் எழுதியவர் அகஸ்டோ, நடித்துள்ளவர்கள் பி ராமன், எஸ் எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர்.

0: தினேஷ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் மேரேஜ் எப்படி நடந்தது?
1: மேரேஜ் விடு, யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் வரேன்னாங்களே, எல்லாம் வந்தாங்களா?
0: சரி, அவங்கள விடு. கல்யாண சாப்பாடு எப்படி இருந்தது?
1: ஆஹா ஓஹோவா இல்லை ஓகேவா?
0: தினேஷ், தினேஷ் என்ன அப்படி பார்க்குற? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு
2: இருக்கேன். என்ன கேட்ட?
0: என்ன கேட்டேன்னா, உன் காலேஜ் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
2: சுந்தர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
0: தப்பு பண்ணிட்டியா?
2: எஸ், புதுசாக கட்டின அந்த திவ்யா கல்யாண மஹாலுக்கு போயிருக்கவே கூடாது.
0: ஏன்பா? ஏன்?
2: ஏன்னா எனக்குள்ள பொறாம வந்துடுச்சு. எப்பவுமே நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை.
0: அதுக்கு அவசியமே இல்லையே தினேஷ். நீ யாரு? கம்ப்யூட்டர் சாப்ட்வேர்ல நல்ல கம்பெனியில வேலை, கை நிறைய சம்பளம். இப்ப நீ என்னடனா, இன்னமோ திவ்யா மகால யாரோ ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் போயிட்டு வந்த, அதனால பொறாம அது இதுங்கிற?
2: ஆமா, எனக்கு பொறாம.
0: தினேஷ், ஏன் அதையே திருப்பி திருப்பி சொல்ற? கார்த்திக் கல்யாணத்துல என்ன நடந்தது?
2: சுந்தர், அந்த கல்யாணம் சாதாரணமா நடக்கல, பெரிய கோலீஸ்வரன் கல்யாணம்.
0: இருக்கட்டும், நீ ஏன் அதுக்கு பொறாமப்படணும்?
2: கார்த்தி படிப்புல ரொம்ப ரொம்ப சுமார், அவன் தகுதிக்கு இது டூ மச்.
0: நீ என்ன சொல்ல வரேன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. நீங்கெல்லாம் கார்த்திக்கு உதவாத கேஸ், இவன் லைஃப்ல தேர்றது கஷ்டம், தோக்குறது நிச்சயம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க.
2: கரெக்ட். ஆனா அவனுக்கு லைஃப்ல இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல.
0: பார், பொறாமப்படுறத நிறுத்திட்டு இப்ப பிராக்டிக்கலா என்ன பண்ண போற அதை சொல்லு.
2: ஆசைப்பட போறேன். எஸ், ஆசைப்பட போறேன். கார்த்திக்கை விட ஒரு மடங்கு, ரெண்டு மடங்கு, இல்ல இல்ல நாலு மடங்கு பெரிய இடமா பொண்ணு பார்க்க போறேன். சுந்தர், நீ சொல்லு, இது நியாயமான ஆசையா இல்ல பேராசையா?
0: பேராசைன்னு சொல்லவே மாட்டேன். நீ யாருன்னு காட்டு.
2: காட்டுறேன், காட்டுறேன். நான் யாருன்னு காட்டுறேன். இன்னும் ரெண்டே மாசத்துல நான் யாருன்னு காட்டுறேன். அதே திவ்ய மஹால்ல என் கல்யாணத்தை ஓஹோல் பண்றேன் பாரு.
0: வாராஜன், வா வா.
3: வந்துட்ட வரதா? வந்துட்டேன். வரதா, எங்க உன் அருமை மக செல்வி வீட்டுல இல்லையா?
0: அவ திவ்ய மகால் மண்டபத்துக்கு போயிருக்கா.
3: நிஜமாவ சொல்ற? திவ்ய மகாலா?
0: என்னது திவ்ய மகாலான்? என்னமோ தாஜ்மஹால் மாதிரி வாய புலந்து கேக்குற.
3: வரதா, எப்பவாவது நீ திவ்ய மகால் போயிருக்கியா? அட்லீஸ்ட் அந்த ரோடு பக்கமாவது.
0: நான் ஏன் போகணும்?
3: ஒரு தடவை போய் பாரு. அங்க நடக்கிற கல்யாணம் சாதாரண ஆளுங்க கல்யாணமே இல்ல.
0: மசாலா ஆளுங்க கல்யாணமா?
3: ஜோக் அடிக்கிறத நிறுத்துப்பா. சரி செல்வி, ஏன் அந்த திவ்ய மகாலுக்கு போனா?
0: அங்க ஏதோ ரிசப்ஷனா.
3: என்னது ரிசப்ஷனா? அங்க திவ்ய மகால ரிசப்ஷன் வைக்கிற அளவுக்கு நம்ம செல்விக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா?
0: மறுபடியும் வாய புலக்காத. கல்யாண பொண்ணு ஃப்ரெண்ட் இல்ல.
3: அப்ப மாப்பிளையா?
0: ரெண்டு பேரும் இல்ல. கல்யாண ரிசப்ஷன்ல லைட் மியூசிக், அதுல பாடுற ரேவதி நம்ம செல்வி கூட படிச்சவ, பிரமாதமா பாடுவ.

0: ரொம்ப நாளா கச்சேரிக்கு வாவான்னு கூப்பிட்டுருந்தா, அதுக்காக தான் போயிருக்க. அதோ செல்விய வந்துட்டாளே.
1: அடடே, வாமா செல்வி.
2: வாங்க அங்கிள், எப்ப வந்தீங்க?
1: நான் வந்து 6 நிமிஷம் ஆச்சு, உன்னதான் கேட்டுட்டு இருந்தேன்.
0: உன் ஃப்ரெண்டு ரேவதி எப்படி இருக்கா?
2: ரேவதி கார்ல தான் இருக்கா.
0: உன்னு விட்டுட்டு போக வந்தாளா? ஏன் உள்ள வர சொல்றது தானே?
2: கார் பார்க் பண்ண இங்க இடம் இல்ல, வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்துருவா.
1: செல்வி, அந்த திவ்ய கல்யாண மகால் எப்படிமா இருக்கு?
2: அதை யார் பார்த்தா? என் ஃப்ரெண்ட் ரேவதி லைட் மியூசிக்ல பாடினா, அதை கேட்கத்தான் போனேன்.
1: என்ன பொண்ணுமா நீ, ஹால ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்க வேணாமா?
2: எதுக்கு? என் கல்யாணம் என்ன அங்கேயே நடக்க போகுது?
1: நடக்காதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டா எப்படி?
2: அங்கிள், என் உயரம் எனக்கு தெரியும்.
3: ஓ, உயரம் 5 அடி 6 அங்குலம்னு எனக்கும் தெரியும்.
0: ஆமா ரேவதி, எப்படி இருக்க? இன்னைக்கு லைட் மியூசிக் நல்லா போச்சா? நல்லா பாடினியா?
3: உங்க செல்வியவே கேளுங்களே,
2: பிரமாதமா போச்சுப்பா. அதுவும் ரேவதி பாடின ஒவ்வொரு பாட்டுக்கும் பயங்கர கைத்தட்டல்.
0: அதான் 5ஆம் கிளாஸ்ல இருந்து ரேவதி பாடி பாடி வீடு மொத்தம் கப்பு ஷீல்டா இருக்கே.
3: அங்கிள், உங்க செல்வி மட்டும் என்ன?
1: என்னது, செல்வி பாட்டெல்லாம் பாடுவாளா?
3: பாட்டு இல்ல, பிரமாதமா நடிப்பா.
1: நடிப்பா? வருதா? சொல்லவே இல்லையே. ஏமா செல்வி, இந்த வீட்டுக்கு வரேன் போறேன், எப்பவாவது ஒரு தடவையாவது அங்கிள் கிட்ட நான் நல்லா நடிப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னியாமா நீ?
0: ராஜன், அதை இப்ப சொல்லி என்ன ஆக போகுது?
1: பெரிய கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன், அதுல ஒரு டிராமா போடுறாங்க, அதுக்கு ஒரு நடிகை வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க.
0: நடிகைகளுக்கு என்ன பஞ்சமா? அதான் எவ்வளவு பேர் இருக்காங்களே.
1: ஆனா நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா கிடைக்குமே. அதுவும் எங்காவது கடனா 20,000 ரூபாய் கிடைக்குமான்னு நீ கேட்டுட்டே இருந்தல்ல, அதுக்கு உதவுமே என்னதான்?
3: அங்கிள், அவங்க கிட்ட சொல்லுங்க, நம்ம செல்வி அதுல நடிக்கிறா.
0: என்ன ரேவதி, நீயே முடிவு பண்ணிட்ட?
3: எழுத்தாளர் பெர்னாட்ஷா என்ன சொல்லிருக்கார் தெரியுமா?
0: என்ன சொன்னார்?
3: வாழ்க்கையில முன்னேறணும்னா சந்தர்ப்பம் கிடைக்குதா பாரு, இல்லைன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. செல்விக்கு சந்தர்ப்பம் இப்ப தானா கிடைச்சிருக்கு, தவற விட கூடாது அங்கிள். சோ செல்வி அந்த ஆபீஸ் டிராமாவில நடிக்கிறா.
2: ரேவதி, நீ சும்மா இருக்கியா?
3: முதல்ல நீ சும்மா இருக்கியா? நாமெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அத வெளியில காட்டி மேல மேல போகணும். எப்பவோ குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்க கூடாது. இங்க பாரு செல்வி, நான் சொல்றத கேளு. எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது, விட்டுறாதடி.
2: எப்படி சொல்ற?
3: நம்பர் 1, அது பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னால நீ பிரமாதமா நடிச்சு பேர் வாங்கிட்டேன்னு வையே, அவங்க உன்னை பத்தி விசாரிப்பாங்க. நம்பர் 2, அந்த அறிமுகத்தை வச்சு உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கலாம்.
0: ரேவதி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடக்கிற வேலையா?
3: ஏன் நடக்காது? எனக்கு நடக்கல.
1: உனக்கு என்னமா நடந்தது?
3: ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷன், அங்க லைட் மியூசிக் நான் பாட போனேன். அன்னைக்கு கச்சேரி ஓஹோ, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பாராட்டினாங்க. அதுல கணேஷ்னு ஒரு யங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அறிமுகம் கிடைச்சது.
0: ராஜன், கணேஷ் வேற யாரோ இல்ல, இப்ப அவரை தான் ரேவதி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா.
1: அப்படியா?
3: அங்கிள், ஒரு சூப்பர் நடிகை கிடைச்சிட்டா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க.
1: என்ன வரதன், செல்வி என்ன சொல்ற?
3: இவங்களை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நீங்க அங்க போய் ஓகே சொல்லுங்க அங்கிள்.
1: ஓகே. சுந்தர், இந்த ஸ்வீட். ஏய், என்ன ஒண்ணே ஒண்ணு இருக்கற ஸ்வீட் பாக்ஸ் உனக்கு தான்.
0: சூப்பர், ரொம்ப பிடிச்ச ஜிலேபி. ஆமா, என்ன விசேஷம்
1: அன்னைக்கு? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்?
0: என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன பாக்ஸ் நீயே எடுத்துக்கிட்ட?
1: அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு முதல்ல சொல்லு, நான் தரேன்.
0: என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் ப்ளீஸ் ஒரு சின்ன க்ளூ கொடு. திவ்யா மகால், எஸ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கல்யாணம். அப்போ நீ பொறாமப்பட்ட, கார்த்திக் விட 4 மடங்கா கிடைச்சிருச்சா?
1: எஸ், பணக்கார குடும்பம், ஒரே ஒரு பொண்ணு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான்.
0: போச்சுடா, எப்ப கண்டிஷன் ஒண்ணு வருதோ கூட வில்ல மாதிரி. என்ன இப்ப நீ வேலை பாக்குற கம்பெனி கூட இன்னும் வேற ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்ண சொல்றாளா?
1: நோனோ, இதுவே பெரிய கம்பெனி. ஆனா
0: ஆனா என்ன தினேஷ், இந்த ஆனாவுலதான் பெரிய மேட்டரே இருக்கு. போகுது, என்ன ஆனா?
1: அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு.
0: அதான் சொல்லிட்டிய,
1: அதுவும் செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவங்க கண் முன்னே இங்கேயே சென்னையிலேயே தான் இருக்கணுமா?
0: ஓஹோ, பெங்களூர் பாம்பே டெல்லி இல்லாம சென்னையிலேயே இருக்கணும், அவ்வளவுதானே நீ சொல்ல?

0: வேண்டியதுதானே, சென்னையை விட்டு மாத்தவே மாட்டாங்கன்னு.
1: சான்ஸே இல்லைன்னு நானும் கிளியரா சொல்லிட்டேன். இருந்தாலும்
0: எப்பா தினேஷ், இந்த இருந்தாலும் ஆனா மாதிரி ஒரு வில்லங்கமான மேட்டர் தான்.
1: ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க.
0: சரி, பொண்ணை பார்த்துட்டியா?
1: கண்ணிலே காட்டலையே.
0: போட்டோவில் இல்லை செல்போனில் அது மாதிரி?
1: நோனோ.
0: ஸோ ரெண்டு வாரத்தில் எஸ் ஆர் நோ சொல்லணும். சரி, என்ன சொல்ல போற? எஸ் ஆ நோவா?
1: நோ சொல்லுவேனா? எஸ் தான்.
2: வணக்கம் கண்ணன் சார், ரொம்ப பிஸியா? பிஸினா நான் நாளைக்கு வரேன்.
3: ராஜன், நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன்.
2: என்ன மேட்ரா?
3: இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது. ஆபீஸ் ட்ராமாவோட நடிக்க நடிகை கேட்டானே.
2: இன்னும் யாரும் வரலையா?
3: வந்தாங்க. வசனத்தை சரியா பேச வரலையே. அரை மணி நேர டிராமாவுக்கு நடிகைக்கு 20,000 தர்றோம். பிரமாதமா பேசி நடிக்க வேண்டாமா? அப்பத்தானே கலை நிகழ்ச்சிக்காக ஆபீஸ் பணத்தை நான் சரியா செலவு பண்றேன்னு பேர் கிடைக்கும். இல்லன்னா அடுத்த வருஷம் டிராமா பேரை எடுத்தா குருமா தான்.
2: நான் இப்ப ஒரு நல்ல வசனம் பேசுற நடிகையா கொண்டு வந்தா அவங்களுக்கு 20,000 ரூபாய் தருவீங்க, கரெக்டா?
3: என்ன புதுசா கேக்குறீங்க? இதனா அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி யாராவது இருந்தா போன் பண்ணி வர சொல்லுங்க. இன்னைக்குள்ள நடிகை கிடைச்சாகணும்.
2: கிடைச்சாச்சு, இப்பவே இங்கேயே.
3: எங்க எங்க?
2: முதல்ல ரிசப்ஷனுக்கு போனை போட்டு அங்க செல்வின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களை வர சொல்லுங்க.
3: தோ போன் பண்றேன். ஹலோ ரிசப்ஷனா? அங்க செல்வின்னு ஒரு லேடி வந்திருப்பாங்க, அவங்கள என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஆமா ராஜன், செல்வியோட வர வேண்டியதுதானே.
2: வந்திருந்தா இன்னும் நடிகை உங்களுக்கு கிடைக்கலன்னு இன்னும் நீங்க தேடிக்கிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. வாமா செல்வி, இவர் தான் மிஸ்டர் கண்ணன். இந்த நாடகத்தோட கதை, வசனம், இயக்கம் எல்லாம் இவர் தான்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் செல்வி. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். இது இந்த நாடகத்துல வர முக்கியமான வசனம். இத தெளிவான வசன உச்சரிப்போட ஏத்த இறக்கமா கரெக்டா படிச்சு காட்டுங்க. இந்தாங்க புடிங்க.
4: படிக்கட்டுமா சார்?
3: படிங்க.
4: அப்ப எனக்கு 10 வயசு. அம்மாக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், உடனே ஆபரேஷன் பண்ணணும். அம்மா அது ரொம்ப ரேர் பிளட். 1 மணி நேரத்துல கிடைக்கலன்னா அம்மா இல்ல, அப்பா அங்க இங்கன்னு அலையிறாரு. கிடைக்கல. இன்னும் 10 நிமிஷம். அப்ப நர்ஸ் ஓடி வந்து ஒரு தகவல் சொன்னாங்க. இங்க அட்மிட் ஆகியிருக்கிற பெரிய பணக்காரர் ஒருத்தர் மனைவிக்கு கூட இதே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான். அவங்களுக்கு தேவை 2 யூனிட் தான். அவருக்கு இருக்கிற செல்வாக்கால இப்ப அவர்கிட்ட 10 யூனிட் இருக்கு. அவர்கிட்ட போய் கேளுங்க உடனே. அப்பா என் கையை பிடிச்சிட்டு அந்த பணக்கார கால விழுந்து கெஞ்சுறாரு. நான் அங்கிள் அங்கிள் அழறேன். ஆனா அந்த பணக்கார் கண்டுக்கவே இல்லை. அப்ப நர்ஸ் மெதுவா வந்து அப்பா கிட்ட சொல்றாங்க, சார் பிளட் எல்லாம் வேண்டாம், அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு.
2: சூப்பர்
3: செல்வி, போதுமா? ரொம்ப பிரமாதம். இந்தாங்க இந்த அட்வான்ஸ் வாங்கிக்கங்க, 10,000 ரூபாய். அடுத்த வாரம் நாடகம் தயாராயிடுங்க. ராஜன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா, ஒரு நல்ல நடிகையை அறிமுகப்படுத்திட்டீங்க.
0: என்ன தினேஷ், பொண்ணு வீட்ல இருந்து ஏதாவது நியூஸ் உண்டா?
1: நியூஸ் அங்க இல்ல, இங்க ஆபீஸ்ல ஒரு சூப்பர் நியூஸ். இப்போ இருக்கிற சீனியர் மேனேஜருக்கு பதிலா வீரபத்ரன் ஒருத்தர் வராரு அடுத்த வாரம்.
0: வீரபத்ரனா? பேரே அதிரது இல்ல. சரி, இப்போ யார் வந்தா உன்னை என்ன பண்ண முடியும்?
1: ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா வீரபத்ரனை ஒரு இடத்த போஸ்டிங்ல போடுறாங்கன்னா ஆபீஸே
0: தெரியுது.
1: இப்பதானே வந்திருக்காரு, இன்னும் 3 மாசம் இருக்க போறாரு. என்ன நடக்க போகுதோ?
2: என்ன வரதன், நான் வரப்ப எதிரில யாரோ திட்டிக்கிட்டே கோமா பேசிட்டு போனாரு. யார் அவரு?
0: பக்கத்து வீட்டுல யாராவது இருக்கும்.
2: சும்மா கதை விடாத, அந்த ஆள் உன் வீட்டுல இருந்துதான் வந்தான். நான் பாத்தன செல்வி, உன் அப்பா.

0: ஏதோ பொய் சொல்றார். நீ சொல்லுமா, யார் அது?
1: அதான் அங்கிள், அப்பா 20,000 கடன் வாங்கினாரே அவரே தான்.
0: சொல்ல வேண்டியதானே, அடுத்த வாரம் பணம் வரும் கொடுத்துறேன்னு
1: அப்பா சொன்னாரு. ஆனா அத காதலியே வாங்காம சத்தம் போட்டுட்டு போறாரு.
0: அட்வான்ஸ் கொடுத்தாங்களே 10,000 ரூபாய், அத கொடுத்துருக்கலாம்ல?
1: அது வேண்டாம் அங்கிள், ஒரேடியா மொத்த பணத்தையும் கொடுத்துடலாம்.
0: சரி விடு. சரி, நாடக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியா?
2: இன்னைக்கு நாடகம்னா கூட செல்வி ரெடி. ராத்திரி பகலா பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறா. கண்ணாடி முன்னால் நின்று நடிச்சு நடிச்சு பாத்துக்கிறா. என்னமோ நல்லா வரணும், அவ்வளவுதான்.
0: செல்வி நீ கவலைப்படாதம்மா, ஓஹோன்னு வருவ. ரேவதி சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இந்த ஆபீஸ் நாடகத்தினால வருதா இல்லையா பாரு.
1: இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள்.
0: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டுமா, இன்னைக்கு சாயங்காலம் நாடக ரிஹர்சல் இருக்கு, மறந்துடாத.
1: மறப்பேனா? நேரா நான் அங்கேயே வந்துடுறேன்.
0: ஓகேமா, வந்துரு.
3: குட் மார்னிங் சார், என் பேர் கண்ணன்.
0: ஆஹா, நீங்க தான் ஆபீஸ் கல்ச்சரல் அசோசியேஷன் செக்ரட்டரியா?
3: ஆமா சார், 10 வருஷமா செக்ரட்டரியா இருக்கேன். காம்படிஷன்ல கலந்துகிட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ரிசப்ஷன் ஷோ கேஸ்ல பாருங்க, டிராஃபிக் கப்ஸ்
0: எல்லாம். ஸ்டாப் இட். டிராஃபியா கப்ஸா? மொத்தத்துல ஆபீஸ் வேலை பார்க்காம 10 வருஷமா டிராமா வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க.
3: அப்படி இல்ல சார்.
0: என்ன அப்படி இல்ல? அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்ட்ல கம்பெனி டெவலப்மெண்ட் பார்க்காம டிராமா காம்படிஷன்ல ஜெயிக்கிறது பெருசா போச்சா உங்களுக்கு?
3: சார் சார் சார், அப்படி இல்ல சார்.
0: என்ன அப்படி இல்ல? அப்படிதான் இனிமே டிராமாங்கிற பேச்சு இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது.
3: ஓகே சார், அடுத்த வருஷத்துல இருந்து நிறுத்திக்கிறோம் சார்.
0: அடுத்த வருஷம் என்ன அடுத்த வருஷம்? இப்பவே இந்த வருஷமே ஸ்டாப் பண்ணுங்க
3: சார். சார் சார் ப்ளீஸ், இந்த ஒரே 1 வருஷம் மட்டும் அலோ பண்ணுங்க சார். நாடகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் சார், அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடும் சார்.
0: ஓஹோ, இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறது கஷ்டம், அங்க டிராமால நடிக்கிறது சந்தோஷமா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிடுங்க. ஒரு டிராமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க.
3: சார் சார் சார் இல்ல சார்,
0: டோன்ட் வேஸ்ட் மை டைம். நீங்க போயிட்டு தினேஷ் அனுப்புங்க.
4: குட் மார்னிங் சார்.
0: வெரி குட் மார்னிங் தினேஷ். உங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன், எக்ஸலன்ட்.
4: ரொம்ப தேங்க்யூ சார்.
0: உங்களை மாதிரி இங்க ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்தா நம்ம கம்பெனி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயோ போயிடும்.
4: தேங்க்யூ சார்.
0: உங்க திறமைய நீங்க இந்த சென்னை பிரான்ச்ல மட்டும் காட்டினா போறாது, மத்த பிரான்ச்லயும் காட்டணும். சென்னைக்கு சமமா அந்த பிரான்சஸும் வளரணும் இல்லையா? அதனால ஏன் பதறீங்க? நீங்க நினைச்சே பார்க்க முடியாத சம்பளத்தோட ஹரியானா பிரான்ச்சுக்கு உங்களை மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன்
4: சார். சார் எனக்கு ஹரியானாலாம் வேணாம் சார், சென்னையே போதும் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார்,
0: அத முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல, இந்த ஆபீஸ்.
4: சார் இருக்கலாம் சார், ஆனா எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் சார். ப்ளீஸ்,
0: பெரிய கமிட்மெண்ட் எனக்கு இல்லாததுதான். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, நீங்க ஹரியானா போறீங்க, கம்பெனிய டாப்புக்கு கொண்டு வரீங்க. ஓகே, என்ன பேசாம நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க.
4: ஓகே சார்.
0: இன்னும் சத்தமா சொல்லுங்க.
4: ஓகே சார்.
0: அது வணக்கம் கண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. அதான் நானும் செல்வியும் நேரா ஆபீஸ்க்கே வந்துட்டோம்.
1: நாடகம் வசனம் முழுக்கும் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார்.
0: தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட செல்வி அப்படியே சொல்லுவா, வசனம் மட்டும் இல்ல நடிச்சே காட்டுவா சார். அப்புறம் நீங்க சொன்ன அந்த கேரக்டர், ஏழ்மையான குடும்பத்து பொண்ணு, அந்த பொண்ணு கட்டுற புடவை வறுமைய காட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால செல்வி அத காட்டு.
1: இதான் சார் அந்த புடவை. எப்படி சார், அந்த கேரக்டருக்கு இது சரியா இருக்குமா?
0: இந்த பழைய புடவைக்கு செல்வி கட கடையா அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருக்கா. சும்மா கையில வாங்கி பாருங்க சார். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த புடவை சரியில்லைன்னா நோ ப்ராப்ளம், வேற புடவை மாத்தி தருவாங்க.
3: அவங்க மாத்தி தருவாங்க சார், ஆனா நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன்.
0: கண்ணன் சார் என்ன சொல்றீங்க?
3: சாரி, டிராமா நடக்காது, கேன்சல் ஆயிடுச்சு.
0: ஏன் சார்?
3: புதுசா வந்த ஆபீசர் நாடகம் நடத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் சார்.
0: அடடா, நாடகம் நடத்த கூடாதா? அப்புறம் ஏன் சார் செல்வியை இங்க வர சொன்னீங்க? நாடகத்துல வர வசனத்தை வேற கொடுத்து அதை படிக்க சொல்லி பிரமாதம் அப்படி இப்படின்னு உசு பேத்துனீங்களே சார்.
3: ரொம்ப சாரி சார்.
0: சாரி சொல்லிட்டா சரியா போயிடுமா
3: சார்? இந்த புது ஆபீசர் வருவாரு, இப்படி சொல்லுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல சார்.
1: அங்கிள், இனிமே இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட். வாங்கின அந்த அட்வான்ஸ் 10,000 அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம்.
0: செல்வி, அந்த அட்வான்ஸ் 10,000 நாம ஏன் திருப்பி தரணும்? நீ இதுக்காக ராத்திரி பகல வசனத்தை படிச்சிருக்க, நடிப்ப பிராக்டிஸ் பண்ணிருக்க, அந்த கேரக்டருக்கு ஏத்த புடவைய கடை கடையா ஏறி உன் பணத்தை போட்டு வாங்கியிருக்க, கஷ்டப்பட்டு

0: அங்கிள், நான் இத கஷ்டமா நினைக்கல, எனக்குள்ள இருந்த ஆர்வம், இத நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன்.
1: என்ன பொண்ணுமா நீ, இப்படி அப்பாவியா இருக்கியம்மா. சரி, உன் இஷ்டம். மிஸ்டர் கண்ணன், அட்வான்ஸ் பணத்தை நாங்க இங்க வந்து தரமாட்டோம்.
0: அங்கிள்,
1: செல்வி நீ பேசாம இரு. இந்தாங்க இது அட்ரஸ், இங்க வந்து ஆள் அனுப்பி நீங்களே வாங்கிக்கோங்க.
2: தினேஷ், பொண்ணு வீட்டுல கொடுத்த அந்த டைம் எப்ப முடியுது?
3: நாளைக்கு முடியுது, ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல.
2: என்ன தினேஷ் திடீர்னு இப்ப இந்த மாதிரி சொல்ற?
3: ஆமா சுந்தர், அநேகமா நான் தோத்துருவேன். எந்த கார்த்திகை நினைச்சு சவால் விட்டேனோ அது வெறும் வாய்ஸ் அவடால் தான்.
2: இந்த பார், ஆபீஸ்ல என்னமோ நடந்திருக்கு, அது என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு.
3: அதான் சொன்னேனே, ஆபீஸ்ல புதுசா வந்த வீரபத்ரன் எல்லாத்தையும் தலைகளா மாத்திக்கிட்டு இருக்காருன்னு. என்ன, ஹரியானாக்கு மாத்த முடிவு பண்ணிட்டார்.
2: ஹரியானாவா? நீ சென்னையை விட்டு போனா நீ பார்த்த அந்த பெரிய இடமும் உன்னை விட்டு போயிடுமே.
3: நிச்சயமா போயிடும். அதான் என் கூட வேலை பாக்குற கண்ணன் ஒரு பிளானோட இப்ப இங்க வரேன்னு சொல்லிருக்கான். அதுக்கு 30,000 ஆகும்னு என்கிட்ட பணமும் வாங்கியிருக்கான்.
2: பணம் ஓகே, என்ன பிளானா?
3: தெரியலையே, கண்ணன் வந்தாதான் தெரியும். இரு, காலிங் பெல் சத்தம் கேக்குது. அநேகமா கண்ணன் தான். வாக்கண்ணா, இவர் தான் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
4: ஹலோ சார். தினேஷ், கொஞ்சம் இப்படி வரையா, பர்சனலாக பேசணும்.
3: கண்ணன், எதுவாக இருந்தாலும் சுந்தரம் எதிரிலேயே பேசலாம், என் ஃப்ரெண்டு தான் அவர்.
4: அதாவது தினேஷ், வீரபத்ரன் மனம் மாறி உன்னை சென்னையிலே இருக்கிற மாதிரி செய்ய எனக்கு ஒரே ஒரு வழி தான் தோணுது.
3: முதல்ல அந்த வீரபத்ரன் மனம் மாறுவாரா?
4: ஏன் மாறமாட்டார்? ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்கு.
3: இதுக்கு என்ன வழி, அதை சொல்லு.
4: சொல்றேன், அதுக்கு முன்ன உன்னை தயாரிக்கணும்.
3: தயாரிக்கணுமா? நான் நாடகமா தயாரிக்க போற?
4: கிட்டத்தட்ட நாடகமே தான், நீ நடிக்காமலேயே உன்னை வச்சு ஒரு நாடகம்.
3: கொஞ்சம் புரிய முடியா சொல்றியா? அதான் வீரபத்ரன் ஆபீஸ்ல நாடகமே வேண்டாம்னு சொல்லிட்டாரே.
4: ஆமா, அந்த ஆபீஸ் நாடகத்துல நடிக்க வேண்டிய நடிகையை உனக்காக நடிக்க சொல்ல போறேன்.
3: எங்க நடிக்க சொல்ல போற?
4: அது சஸ்பென்ஸ். வீரபத்ரன் உன்னை கூப்பிட்டு உன்கிட்ட எதை கேட்டாலும் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு ஆமா ஆமான்னு சொல்லு, போருமா?
3: என்னமோ இது ஏமாத்துற வேலை மாதிரி தெரியுத.
4: ஒரு ஏமாத்து வேலையும் இல்ல. வீரபத்ரன் அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா பிரான்ச்ல இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னால உன்னை ஹரியானாவுக்கு மாத்த முடியாத மாதிரி பண்ணிடணும். வீரபத்ர ஆர்டர்ல கையெழுத்து போட்டா அவ்வளவுதான், மாத்தவே முடியாது.
3: இருந்தாலும்
4: தினேஷ், உனக்கு திவ்யா மகால்ல உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கூட 4 மடங்கு ஓஹோன்னு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா?
3: நடக்கணும், நடக்கணும். ஆனா இப்படி நாடகம் போட்டுதான் நடக்கணுமா? சரி, முதல்ல அந்த நடிகை இதுக்கு சம்மதிப்பாங்களா?
4: இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்க
0: அங்கிள், கண்ணன் சார் வந்திருக்காரு. இந்த அட்வான்ஸ் 10,000 இந்தாங்க, நீங்களே கொடுத்துருங்க.
5: இருங்க இருங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் சார், நடிக்கிறவங்க என்ன உங்களுக்கு அவ்வளவு சீப்பா ஆயிட்டாங்களா? நீங்க கூப்பிட்டா நடிக்க வரணும், வேண்டாம்னா பேசாம போயிடணுமா?
1: செல்வி, அப்பா ரொம்ப பாவம், யாருக்கிட்டயோ கடன் வாங்கி தொலைச்சிட்டான். அதை இன்னைக்கு தரதா வேற ப்ராமிஸ் பண்ணிட்டான். கடங்கான அன்னைக்கே சத்தம் போட்டு போனோம், தெரியும்ல
6: ராஜன். இதெல்லாம் எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு?
1: நம்ம கஷ்டத்தை சொல்றதுல தப்பே இல்லை
4: சார். செல்வி அப்பா எவ்வளவு கடன் வாங்கியிருக்கார்?
1: 20,000 ரூபா. ஏன், நீங்க தர போறீங்களா?
4: 20,000 தானே, இந்தாங்க அந்த 20,000.
1: கண்ணன் சார், என்னது நிஜமாவே தரீங்க?
4: செல்வி என் நாடகத்துல தான் நடிக்க முடியல, ஆனா வேற இடத்துல நடிக்க வைக்க போறேன். எங்க ஆபீஸ்ல நாடகம்னா 20,000 தான், இங்க 30,000.
1: நீங்க 30,000 கொடுக்கறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு.
0: அப்பா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இப்போ உங்க கடன் பிரச்சனை தீரணும்.
5: சூப்பர் செல்வி, பிரச்சனை பிரச்சனைன்னு பயந்து ஓடி ஒளியாம இப்படித்தான் எதிர்த்து நிக்கணும், ஒரு கை பாத்துறணும்.
0: கண்ணன் சார், நான் ரெடி.
4: சோ தினேஷ், உனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு அந்த செல்வி உதவ போறாங்க. செல்விக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு நீங்க உதவ போறீங்க.
3: இருந்தாலும் நீ என்ன பண்ண போற?
4: அது சஸ்பென்ஸ்.

0: வணக்கம் சார். என் பேரு?
1: உன் பேரெல்லாம் நான் கேக்கல, எதுக்கு வந்த?
0: நான் ஒரு துரதிருஷ்டசாலி சார். நான் எங்க போனாலும் அன்பா ஆதரவா என்ன உட்கார வச்சு யாரும் பேச மாட்டாங்க. ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு தான் கேட்பாங்க. இப்ப நீங்க கேக்கல, அந்த மாதிரி தான் வரேன் சார்.
1: இல்ல, உன் பேர் என்ன?
0: செல்வி.
1: சரி சரி, உட்காரு. ஏன் சோஃபா மணையில உட்காரு? நல்லா வசதியா உட்காருமா? குடிக்க தண்ணி வேணுமா?
0: நீங்க அவரை அரியானாவுக்கு மாத்த போறீங்களா?
1: இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த தினேஷ் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கானா?
0: இல்ல சார், நான் அவரை பாக்கல. என்ன அவரு பாக்கல? நானா தான் வந்தேன்.
1: இந்த பார்மா, நான் ரொம்ப கண்டிப்பானவன், என்கிட்ட எந்த சிபாரிசும் எடுபடாது. நான் ஒன்னு முடி பண்ணா பண்ணதுதான், அதை யாராலும் மாத்த முடியாது.
0: தெரியும் சார், இத்தனை வருஷமா ஆபீஸ்ல நடந்துகிட்டு இருந்த நாடகத்தை நடத்த கூடாதுன்னு ஒரேடியா நிறுத்திட்டீங்களே.
1: உனக்கு எப்படி தெரியாது?
0: அந்த நாடகத்துல நடிச்சிருக்க வேண்டிய துரதிருஷ்டசாலியே நான் தான்.
1: இப்ப நீ தினேஷ்காக வந்தியா இல்ல நாடகத்துக்காக வந்தியா?
0: ரெண்டும் தான் சார்.
1: புரியலையே.
0: தினேஷ் என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாரு. படுத்த படுக்கையா இருக்கிற தினேஷ் அம்மாவுக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த என்ன பிடிக்கல. ஒரு வழியா தினேஷ் அவங்க அம்மா சம்மதிக்க வச்சாரு. சம்மதிக்க வச்ச ரெண்டே நாள்ல நீங்க அவர் அரியானா மாத்த போறது தினேஷ் அம்மாவுக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், நான் ராசி இல்லாதவ, என்னாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்ன திட்டுனாங்க.
1: இதுல உன் ராசி எங்க வந்துச்சு? சொல்ல போனா தினேஷ்க்கு நல்ல சம்பளம் கொடுத்து பெரிய ப்ரமோஷன் கொடுத்துதானே அனுப்புறோம்.
0: இல்ல சார், இது உங்க பார்வை. ஆனா அந்த அம்மா பார்வையில் பாருங்க, படுத்த படுக்கையா கிடக்குற அந்த அம்மா தான் பெத்த மகன் கடைசி காலத்துல தன் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு?
1: சரி, உன் பேர் என்ன சொன்ன? செல்வி தானே? செல்வி, உன்னை அந்த அம்மா ராசி இல்லாதவன் திட்டினா கூட அந்த அம்மாவுக்காக நீ விட்டு கொடுக்காம ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. எதுக்குமே கலங்காத என்னையே நீ கலங்க வச்சிட்டமா. ஆமா, இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட?
0: நாடகத்துல தான்.
1: என்னது, நாடகத்துல இருந்தா?
0: ஆமா சார், நாடகத்துல நாங்க பேசுறது வெறும் வசனம் மட்டும் இல்ல, சில சமயம் அதுவே எங்களுக்கு வாழ்க்கையில உதவும்.
1: எங்க ஆபீஸ் நாடகத்துல நீ நடிக்கிறதா இருந்ததா?
0: ஆமா சார், அங்கேயும் என் துரதிருஷ்டம், நாடகம் நடத்த கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. தினேஷ் அரியானா போக சொல்லிட்டீங்க. இவ்வளவு எதுக்கு சார்? இப்ப நான் கட்டி இருக்கிற இந்த புடவை
1: ரொம்ப சுமாரா இருக்கு.
0: இது ஆபீஸ் நாடகத்துக்காக தேடி அலைஞ்சு வாங்குனது. நான் வரேன் சார்.
1: நில்லு செல்வி, ஆபீஸ் விஷயம் பேச தினேஷையும் கண்ணனையும் இங்க வர சொல்லிருக்கேன். அவங்கள பாத்துட்டு நீ அப்புறமா போலாம். வாங்க தினேஷ். கண்ணன். ஆமா, உங்களோட வந்திருக்கிறாரு. இவர் யாரு?
2: சார், இவர் பேரு மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
1: தினேஷ், மனச விட்டு சொல்றா, செல்விய நீ மனைவியை அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எந்த கல்லையும் கரைக்கிற திறமை செல்வி கிட்ட இருக்கு. என் மனசையே அப்படியே மாத்திட்டாங்க. தினேஷ், நீங்க சென்னையிலே இருங்க, ஹரியானா வேண்டவே வேண்டாம்.
2: தேங்க் யூ சார்.
1: அத இந்த செல்வி கிட்ட சொல்லுங்க. கண்ணன்
3: சார்,
1: நீங்களும் ஆபீஸ்ல நாடகத்தை நடத்துங்க.
3: சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: இதுக்கும் காரணம் செல்வி தான். அப்புறம் தினேஷ், இந்தாங்க இந்த மோதிரத்தை நீங்க வச்சுக்கோங்க.
2: சார், எதுக்கு சார் இந்த தங்க மோதிரம்?
1: நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா போறேன், அங்க ஒருத்தருக்கு பிரசன்ட் பண்ண இந்த தங்க மோதிரத்தை வாங்கினேன். உங்க கல்யாணத்தப்ப வர முடியுமான்னு தெரியல, அதனாலதான் இப்ப இந்த தங்க மோதிரத்தை ஏன் முன்னால நீங்களே செல்விக்கு போட்டு விடுங்க. தினேஷ், ஏன் தயங்குறீங்க? செல்வி, நீ எதுக்குமா தயங்குற? விரல நீட்டு. அப்படிதான், வெரி குட், வெரி குட். வாழ்க வளமுடன். எல்லாரும் கை தட்டுங்க. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருங்க, உங்க எல்லாருக்கும் என் கையாலேயே காஃபி போட்டுட்டு கொண்டு வரேன்.
3: என்ன இது, இங்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் என்னன்னோ நடக்குது. வீரபத்ரன் சார் வேற உள்ள காஃபி போட போயிட்டாரு.
4: தினேஷ், இப்ப என்ன பண்ண போற?
3: செல்வி, செல்வி, இப்ப ஏன் அந்த மோதிரத்தை கேட்டுற? எதுக்குமா கேட்டுற?
0: இத தினேஷ் விருப்பப்பட்டு போடலப்பா.
2: யார் சொன்னது? செல்வி, உங்களை எப்போ இந்த எளிமையான புடவையில பாத்தேனோ அப்பவே உங்களை நான் விரும்பிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் வேண்டாம்னா வேண்டாம்.
0: இல்ல தினேஷ், நீங்க எனக்கு வேணும்.
4: தினேஷ், அப்போ இந்த திவ்யா மகால்
2: எதுவுமே தேவையில்லை, செல்வியே போதும்.

0: இதுவரை அலையும் ஆசைகள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அகஸ்டோ. நடித்தவர்கள் தினேஷாக பி ராமன், சுந்தரமாக எஸ் எஸ் சுந்தரராஜன், ராஜனாக வி சசிகுமார், செல்வியாக எஸ் ஜெயந்தி, ரேவதியாக ஆர் கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி டி சுஜின்குமார், அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இனி தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: அணி. சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். வானிலை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 39.1 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1.2 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1.6 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 81%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 40.4 டிகிரி செல்சியஸ். இயல்பை விட 1.8 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ். இயல்பை விட 2.6 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 70%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேர்களே, இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, இதில் காந்தி அஞ்சலி, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகாணம், 7:45 நகர் வளத்தில் கோடைக்காலமும் குடிநீர் பற்றாக்குறையும், ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02 நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திக் ராஜா அவர்கள், 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம், 9 மணிக்கு அரங்கிசை, காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை, சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம். பொருணராற்று படையில் பன்முகத்திறம் பங்கேற்பவர் முனைவர் ச கண்ணதாசன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சுதா ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, இதில் பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், வழக்கறிஞர் சரளா அவர்கள் வழங்கும் சட்டம் நமக்காக ஆலோசனைகள், கதை அரங்கம் வழங்குபவர் ஹரிணி ஆகியன இடம்பெறும். 2:15 திரைகாணம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, ஹாருத்தி ஹவ்வு ஹாருத்தி ஹவ்வு கன்னட மொழி பாடல், இயற்றியவர் தோடாரங்கே கவுடா அவர்கள், இசையமைத்திருப்பவர் டி ஆர் கீதா அவர்கள். 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:25 6:55 ஆகிய நேரங்களில் திரைகாணம், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ லக்ஷ்மணன், 7:25 பண்ணைச் செய்தி, 7:30 உழவர் உலகம் தொடர் வருமானம் தரும் கோவைக்காய் சாகுபடி, செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களின் அனுபவங்கள், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, தோப்பூர் டாக்டர் வி சாய்ராம் அவர்களின் பாட்டு, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Kiran Jha.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்

101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம். ஜெய்ஹிந்த்.